0: இப்படி டக்குன்னு பாட்டு முடியும்னு நாங்க எதிர்பார்க்கல சானா.
1: கொஞ்சம் உணர்ச்சி வாசப்பட்டுட்டோம் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நேர்களும் இணைந்து கொள்ளலாம். நாங்களும் பூபோமா ஊர்கோளம் போர்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளும் இரண்டு ஊர்கள் உங்களுக்காக தந்திருந்தோம். தமிழகத்திலிருந்து பழமுதிர்ச்சோலை, இலங்கையிலிருந்து சாவகச்சேரி என்ற இரண்டு ஊர்கள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து சொற்களை உருவாக்கி நேர்களங்களுடன் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: எங்களோடு வந்திருக்கின்ற நேர்கள் என்னென்ன சொற்களோடு வந்திருக்கிறார்கள் என்று கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். இதுவரைக்கும் தேவகுமார் நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தேவகுமார்?
2: நலமா இருக்கின்றோம். இனித்தான் பார்ப்போம், யோசிக்கும்
0: யோசிக்கோணும். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். கொண்டு வந்திருந்த அந்த மூன்று சொற்களும்
2: சேலைய சோலைக்கு கூட்டி கொண்டு போய் வேலையில சிக்க வச்சிருக்கு.
0: சேலை இப்ப நான் கவிதை ஆகட்டும்,
1: என்ன
0: சொல்றீங்க? நாங்க மூணு சொற்கள் தான் கேட்டிருந்தோம் தேவகுமார்.
2: கூட்டி கொண்டு போய் வலையில சிக்க வச்சிருக்கோம்.
1: சேலை சோலை வலை அப்படி ரைமிங்ல வந்திருக்கிற.
0: சரி, சேலை சோலை வலை. நன்றி நன்றி தேவகுமார்.
2: நன்றி
0: நன்றி. அடுத்த நேரிடம் செல்ல போன்றோம், யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க ரஞ்சினி?
3: நலமா
1: இருக்கேன். சரி, என்ன சொற்களோடு வந்திருக்கீங்க?
3: வெரி
0: வெரி.
3: செய்தி
0: செய்தியா?
3: நோ, செய்தி
0: சேதி.
3: சாலை.
0: இப்ப நாங்க சொல்லுவோம் தானே கதைக்கிற அந்த சேதி கேட்டீங்களா? அந்த சேதி. சரி, சாலை. சரி, நன்றி நன்றி
3: நன்றி
0: நன்றி. அடுத்த நேரிடம் நாங்கள் செல்ல போன்றோம், யார் என்று பார்க்கலாம்.
1: இணைந்திருக்கும் நேர், வணக்கம்.
4: வணக்கம். அவண்ணா முதல்ல வந்து ஒரு நிகழ்ச்சி பத்தி ஒரு கேள்வி உண்டு. அதாவது அந்த
0: மோனிஷ் தெரிஞ்சாதான் நாங்க பதில் சொல்லுவோம். அதையும் நாங்க முதலே சொல்லிடலாம். சொல்லுங்க, கேளுங்க.
4: அந்த மோனிஷ் நிகழ்ச்சிக்கு டிக்கெட் இருந்தா போறதுக்கு?
0: நாங்க இன்னும் போகவே இல்லை, அப்படியே எங்களுக்கும் தெரியாது. உங்களை மாதிரி தான் நாங்களும் போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நாங்க வேணுமெண்டா சொல்றோம். இது வந்து போட்டி நிகழ்ச்சி போவோமா ஊர்கோளம். இதுதான் எங்களுடைய போட்டி நிகழ்ச்சி. அந்த மூன்று சொற்கள்
4: ஓமம். சேலை
0: சேலை ஏற்கனவே வந்து விட்டது.
4: சாலை
1: சாலையும் வந்துட்டது.
4: தரி
0: என்ன என்ன சொல்?
1: தரி
0: தரி
4: தரி
0: தரி பானா அங்க இருக்கு. தரி
4: பரி பானா
0: பரி பரி பானா பரி. சரி சரி, பரி. வேற ஏதாவது சொற்கள் இருக்கா? கலை.
4: ஆமாம், கலை
1: கலை.
4: அடுத்தது வலை.
1: வலையும் வந்து விட்டது.
4: கதி
1: கதி
0: கதிக்கு வந்து காணா இல்லி.
4: கதி.
0: சரி சரி சரி. ஆமாம் ஆமாம். சரி சரி, கதி. நன்றி நன்றி
4: நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேரை சந்திக்க போறோம். நாங்களே எவ்வளவு குழம்புறோம் பாத்தீங்களா? இதுல தேடி பிடிக்கிறதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி, வணக்கம்.
5: வணக்கம் எஸ் கே சிங்கம்.
1: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: சுகமா இருக்கிறோம். நீங்கள் சுகம் தானே?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். சரி, நீங்கள் என்ன சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க?
5: வலி வந்துட்டு. வலை
1: வலை.
5: சேரி
1: சேரி.
5: சோலை
0: சோலை. சரி, நன்றி நன்றி எஸ் கே சிங்கம்.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நீங்களும் அழைத்து சொல்லலாம். 416-554-4040 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம். மீண்டும் ஒருமுறை அந்த இரண்டு ஊர்களையும் நாங்கள் தருகின்றோம்.
1: தமிழகத்திலிருந்து பழமுதிர்ச்சோலை, இலங்கையிலிருந்து சாவகச்சேரி. இந்த இரண்டு ஊர்களை வைத்துத்தான் நீங்கள் சொற்கள் உருவாக்க வேண்டும்.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: வல்முறை ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379 1819-322-1379.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nai. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406.
0: 4166-4656-4696-8566-56-56. வரலாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு. ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4046-4146-4046-8.
7: ஸ்கார்பரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில் பீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 to 11 வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன் மட்டன் ஃப்ரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன் மட்டன் பீஃப் கொத்து ரொட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோ அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690.
8: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்கார்பரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
9: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ஃபீல்ட் ரோட், ஸ்கார்பரோ. 416-321-6104.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ், 289-242-5450.
10: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
11: It's time to Toyota at Brimmel Toyota. Summer Savings Event July 16 தொடக்கம் 20 வரை. ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன், 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
12: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
13: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
12: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
14: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 8:27 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் நம்ம ஊர் ஈவினிங் போவோமா ஒரு கோலம் போட்டி நிகழ்ச்சியில் இன்றைய நாள் நாங்கள் இலங்கையிலிருந்து சாவகச்சேரி அதே போன்று தமிழகத்திலிருந்து பழமுதிர்ச்சோலை இந்த இரண்டு ஊர்களையும் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். எங்களுடைய நேர்களும் இணைந்து ஏராளமான சொற்களை பயந்திருந்தார்கள். முதலில் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்களும் இன்னும் சில சொற்களை உருவாக்கி வைத்திருக்கின்றோம்.
1: ஆமாம், திரி, கதிர், கலை ஆகிய சொற்களை ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம். அது தவிர்த்து முறி, கதி, சேர், வலை, பரி ஆகிய சொற்களும் வந்து இதில் நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நேர்கள் இணைந்து கொண்டு சேலை, சோலை, வரி, செய்தி, சாலை ஆகிய சொற்கள் வந்து எங்களுடன் இன்றைய நாள் பகிர்ந்திருந்தார்கள்.
0: பயந்து இணைந்து சொன்ன அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: டொராண்டோ அடங்கலான தெற்கு ஒன்டாரியோ பகுதிகளின் காற்றின் தரம் இன்றைய தினம் சற்று மேம்பட்டுள்ளது. வடக்கு ஒன்டாரியோவில் இருந்து வரும் காட்டுத்தீக்களின் புகை பரவலால் கடுமையான காற்று மாசுபாடு எதிர்கொள்ளப்பட்டு வருகின்றது. காற்றின் திசை மாறியதால் நடுத்தர அளவிலான மாசுபாடே இன்று நிலவுகின்ற போதிலும் இரவு பொழுதில் மீண்டும் புகை வந்தடையலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.
2: டொராண்டோவில் மக்கள் வரிப்பணத்தில் விடுதிகளை பெற்று தங்கிய சர்ச்சையில் சர்ச்சையை எதிர்கொண்ட ஒன்டாரியோ சுற்றுலாத்துறை அமைச்சர் ஸ்டான் ஷோ பதவி விலகியுள்ளதாக மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். மாகாண சபை உறுப்பினர் பதவியில் அவர் தொடர்ந்தும் நீடிக்க உள்ளார். விதிமுறைகளுக்கு பொருந்தும் வகையிலேயே அரசு செலவில் விடுதிகளை பெற்றதாக தெரிவித்திருந்த ஸ்டான் ஷோ எனினும் குறித்த $16,000 செலவினை தாம் முழுமையாக மீட செலுத்தியுள்ளதாகவும் கூறியிருந்தார்.
1: இலங்கையில் 6 தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ளதன் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சி இருப்பதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருட்தந்தை மாவண்ணா சக்திவேல் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். தமிழ் மக்கள், மலையக தமிழர்கள் மற்றும் முஸ்லீம் மக்களின் பிரச்சினைகள் மாறுபட்டவை என சுட்டிக்காட்டிய அவர், தமது கொள்கை தொடர்பில் இப்புதிய கூட்டணி தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இனவழிப்பு நடந்தபொழுது யார் பக்கம் நின்றார்கள் என்பதை இவ்வாறு ஒன்று சேர்ந்துள்ள தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் சிந்திக்க வேண்டும் எனவும், செம்மணி புதைக்குழிக்கான நீதி செயற்பாடுகளிலும் அவர்களின் முகங்களை காணவில்லை என்றும் அருட்தந்தை மாவண்ணா சக்திவேல் மேலும் தெரிவித்துள்ளார்.
2: தமிழ்நாட்டின் எதிர்வரும் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடப் போவதாக அவரது உரையினை மேற்கொட்காட்டி செய்திகள் கூறுகின்றன. இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சட்டசபை போக வேண்டும் என ஒரு பெரியவர் தம்மிடம் கோரிக்கை விடுத்ததாகவும், தாம் இம்முறை உறுதியாக சட்டசபை செல்ல உள்ளதாகவும் திருப்பூரில் வைத்து சீமான் தெரிவித்துள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 தேதிகளில் இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதர் வணிக சாவடிகள் உணவு சாவடிகள் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1-ஆம் தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும் ஆகஸ்ட் 2-ஆம் தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா சிவானி சின்னு சென் தமிழன் மற்றும் கன்றைய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026 416-321-6104.
1: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கின

0: ஆனால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
1: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூலை 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, ஜூலை 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார்,
2: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
3: 4-7-0-4-8-0-7-4. குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
8: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
9: Your favorite music
10: on your favorite station, 102.7.
9: It's East FM.

0: நேரம் 8:52 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபம். இன்னும் ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் கூட வந்திருக்கின்றது. நாங்கள் வெளிமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். டொரண்டோ மற்றும் ஜிஜிய பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1 சதத்தால் குறைவடைய போன்றது.
1: அதே மாதிரி காலநிலை நள்ளிரவில் 21 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடி வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸாகவும் உருளை 35 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கிறது. மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் இதில் கூறப்பட்டிருக்கின்றன.
0: இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இணையத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானா லிங்கநாதன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேயர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

Your radio, your music, FM 102.7 East FM.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: டொரண்டோ ஸ்ரீ பரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூலை 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, ஜூலை 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ பரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல்,

0: ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ்ட் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
2: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777, mortgagesolutions.ca.
3: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
4: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன், 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000.
11: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: Rhythm 7 Entertainment, Altona Group, Valangu. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto.
2: Meenachi, Meenachi.
1: Tenisai Tendril Deva Vudan, Srikant Deva, Manu, Anuradha Sriram, Velmurugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Thigadi, Sunny Kilamai, Malai, 5 Manikki, 8100 Steel 7 New East, Markham Meadowville. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் ஜூலை 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com-க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
4: Primal Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Primal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439.
6: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
0: செலசி .ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ, 416-841-5301, 416-841-5301.
1: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன், 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டெஃபன் 102.7
1: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில் Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.
1: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படியலின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17, 18, 19 மோர்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026. 4167-2006.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462.
5: Some condition apply. 102.7.

0: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
0: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் அண்ட் solicitor.
0: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: மற்றும் கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026 416-321-6104.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
8: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போ?

0: 4164 8074.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406.
7: 416-506-9586-56-56-4696-8556-56.
8: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
9: அதுதான் எதுவோ
8: அனலாக கொதித்தது இந்த மனது.

போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெஃபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெஃபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெபன் 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

நேர்காலை 9:02 டொரண்டோ 23 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ் ஆக நிறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சனிக்கிழமை ஜூலை மாதம் 18 தேதியின் காலை காற்றலையூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இப்பொழுதிலிருந்து 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். செயலிகள் ஊடாகவும் அதே நேரம் ஈஸ்ட் எஃப்எம் .ce மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. யூடியூப்பில் காணொலிகளாக நீங்கள் பார்த்து மகிழ ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தொடர்புகளுக்கு 416-8241212 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சனிக்கிழமை 27 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்கின்றது. மழைக்குரிய ஒரு நாளாக இருக்கின்றது. இடியுடன் கூடிய மழை இன்றைய நாளில் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் காற்றினுடைய தரம் குறித்து எப்போதும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது சுற்றுச்சூழல் கனடாவினால். தொடர்ந்து இந்த காட்டுத்தீ காரணமாக நதோன் ஒன்டாரியோவில் ஏற்பட்டிருக்கின்ற காட்டுத்தீயின் காரணமாக காற்றினுடைய தரம் மாசடைந்து வருகின்றது. இன்றைய நாள் அல்லது இந்த வாரிறுதி நாட்களிலும் வந்து குறிப்பாக காற்றின் தரம் குறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் காலநிலையை பொறுத்தவரையில் மழையுடன் கூடிய பொழுதாக இன்று காலை மாலை 25 டிகிரி செல்சியஸ், இரவு 17 டிகிரி செல்சியஸ், நாளை காலை 23 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. காலை சூரிய உதயம் 5:51 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 8:55 இடம்பெற காத்திருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையில் 11 மணி வரை வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு என்றும் உங்களை சந்திக்கின்றது. செய்திகள், புதினங்கள், பாடல்கள், அது மட்டுமில்லாமல் ஊக்கம் தருகின்ற கூற்றப்படி என்று சொல்லி இந்த 2 மணித்தியாலத்தின் காலை பொழுதோடு இன்றைய நாளும் உங்களை சந்தித்துக் கொள்கின்றோம். இந்த புதிய நாள் ஜூலை மாதம் 18 தேதி சனிக்கிழமை எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

0: 9:09 சனிக்கிழமையின் காலை காற்றில் உறைந்திருக்கின்றோம். 23 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இடியுடன் கூடிய மழை எப்படி என்று சொல்லி ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். இப்பொழுது மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதுவாயினி.
1: சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கல, மழை கொட்டோ கொட்டணும் கொட்டுது. அதாவது இந்த பார்வைப்புலம்னு சொல்லுவாங்க இல்லையா சஞ்சீவன்,
0: ஆமாம்,
1: அந்த பார்வை புலமே இல்லை, பார்வையே இல்லை, பிறகு எங்கே புலம்ன்ற மாதிரி தான் இருக்குது. வாகனங்களை செலுத்தும் பொழுது மக்களை ரொம்ப ரொம்ப அவதானமாக செலுத்துங்கள். குத்து மதிப்பாக நீங்கள் வாகனத்தை செலுத்தக்கூடாது. அங்கே கூட்டத்தில் கூட்டமாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது பிரச்சனை தான். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெட்லைட்ஸை போட்டுட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். அப்படி ஒன்றுமே தெரியலைன்னா அப்படியே நின்றுங்க. ஏன்னா நீங்கள் முன்னுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமல் மூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. உசுர கையில் பிடிச்சிட்டு தான் நாங்கள் எல்லோரும் சுற்றிட்டு இருக்கிறோம். பார்த்து பக்குவமாக ட்ரைவ் பண்ணுங்கள்.
0: இந்த ஸ்மோக் குறிப்பாக ஸ்மோக் ஃபோர்காஸ்டையும் வந்து சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. காட்டுத்தீயினால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொய் மண்டலம் வந்து குறிப்பாக காற்றின் தரத்தை மாற்றியிருப்பதோடு இந்த பார்வை புலனுக்கும் இன்னும் ஒரு பங்கு வகிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று மாலை வரையிலும் இப்படியான ஒரு சூழல் இருக்கலாம் ஜிடிஐ பெரும்பகத்தை பொறுத்தவரையில் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் கனடாஸ் மண்டலம் உட்பட பல்வேறு பெற்ற இடங்களில் இடம்பெற்றிருந்த வெளிப்புற நிகழ்வுகளும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. 2-4 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவுக்குரிய எதிர்ப்பு குரலும் இப்பொழுது விடுக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 9:10 இந்த நாள் பற்றி இன்றைய நாள் July 18 சிறப்பு விடயங்கள் என்ன அப்படி சொல்லி பார்க்க இருக்கின்றோம். இன்று நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பன்னாட்டு நாள் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவினுடைய தலைவராக இருந்தவர் July 18 ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பொதுச்சபையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஏன் அப்படி இந்த நாள் நெல்சன் மண்டேலா பன்னாட்டு நாள் அப்படி என்று சொல்லி சொன்னால், மனித உரிமைகளை மேம்படுத்த ஆண் பெண் என்ற சமம் என்ற நிலை ஏற்படவும் மண்டேலா பாடுபட்டிருந்தார். எனவே அவரை நினைவு கூறுகின்ற வகையில் அவர் பிறந்த நாளை வந்து இவ்வாறு மண்டேலா சர்வதேச நாள் அப்படி என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது.
1: உலக கேட்பு திறன் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான விழிப்புணர்வு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. கேட்பு திறன் குறைபாடுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆரம்ப பரிசோதனையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் பல அமைப்புகள் இன்று நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. நிறைய பேருக்கு பரிச்சயம் இருக்கலாம். கனடாவை பொறுத்தவரையில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மருத்துவமனையில் வைத்தே அவர்களுடைய கேட்பு திறன் பரிசோதிக்கப்படுகின்றது. அன்றைய தினம் பரிசோதிக்கப்பட முடியவில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுகாதார உத்தியோகத்தர், அதாவது உங்களுடைய ஏரியாவில் இருக்குன்னு கம்யூனிட்டி சென்டர், அங்கு சென்று நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளணும். நீங்கள் நோட் பண்ணியிருக்கிறீங்களா சஞ்சீவன், வயசு போக போக கொஞ்சம் காது அவ்வளவு கேட்குது.
0: இன்று இன்டெல் நிறுவனம் கலிபோர்னியாவில் நிறுவப்பட்டுக் கொண்டதும் இதே நாளாக இருக்கின்றது. 68 இந்த நாளாக இருக்கின்றது. வியட்நாம் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்து கொண்டது. 77 இதே நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவாக இருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இன்றைய நாள் அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த ஹிட்லரனுடைய புகழ்பெற்ற மெயின் கேம்ப் என்று சொல்லக்கூடிய அவருடைய சுயசரிதை, இந்த சுயசரிதை வந்து தேசிய பொதுவுடைமை கட்சியின் கொள்கை விளக்கமாக வெளியிடப்பட்டுக் கொண்டது. அடல்ஃப் ஹிட்லர் அவர்களுடையது. 1925 இதே நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கின்றது. இன்றைய நாளில் இன்னும் ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், மாயா அவர்கள் இப்போது தமிழர்களுடைய உரிமைகள் சார்ந்தும் எங்களுடைய இனப்படுகொலைகள் சார்ந்தும் உலக அரங்கில் பேசு பொருளாக மாறக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அல்லது உலக அரங்கில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமானவர்களில் ஒருவராக இருக்கின்றவர் பாடகி மாதங்கி அருள்பிரகாசம் அவர்கள். அவருடைய பிறந்த நாளும் இன்றைய நாளாக இருக்கின்றது. அதேபோன்று 5 தலைமுறை தாண்டியும் வாலிபு கவிஞராக வாழ்ந்துவிட்டு சென்ற கவி மார்க்கண்டேயர் வாலியினுடைய நினைவு நாள் இன்றைய நாளாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
1: ரொம்ப யூத்தான ஒரு கவிஞர். இந்த நாளினுடைய சிறப்பம்சங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். 23 டிகிரி செல்சியஸ் எல்லோ 30 டிகிரியாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மழை தான் கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்குது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அதிகூடிய வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் இருக்க போகின்றது.
0: வாகனரி பொருளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. 1 சதத்தினால் விலை குறைவடைந்திருக்கிறது. நள்ளிரவில் 172.9% ஜிஜி பெரும்பாகத்தில் பெதுவாக நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறைந்த விலையாக கால்டனில் இலக்கம் 16,544, ஹியோன்டோரிய ஸ்ட்ரீட்ல அமைந்திருக்கின்ற எக்ஸ்பிரஸில் 152.2% நீங்கள் லிட்டர் ஒன்றினை பெற்றுக் கொள்ளலாம் அப்படி என்று சொல்லியும் குறைந்த விலையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் ஓரளவு தாமதம் மற்ற பயணங்களை இந்த காலை பொழுது தந்து கொண்டிருக்கிறது. இனிய இடங்களில் தாமதம் மற்ற பயணங்கள் இருந்தாலும் இந்த கார்டினர் எக்ஸ்பிரஸ் வேயை பொறுத்தவரையில் விபத்தொன்றும் சம்பவித்திருக்கிறது. ஈஸ்டனுக்கு அருகில் அந்த இடங்களில் மட்டும் ஓரளவு தாமதத்தை இந்த காலை பொழுதில் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
1: இசெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உள்ளூர் உலக செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599. கோடை காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: 9:29.23°C 30°C ஆக உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 27°C இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. இந்த வீக்கெண்டில் இடம்பெற இருந்த பல நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் வந்து டொரண்டோ கரீபியன் கார்னிவல் யூனியன் பரேட் இப்போது போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கின்றது இந்த காலநிலையின் காரணமாக அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை மாற்றியிருக்கின்றார்கள். இந்த காற்றினுடைய பலம், ஏர் குவாலிட்டி, காற்றினுடைய தரம், அதே நேரம் மழை, இடி, இந்த சிவியர் ஸ்டோம்ஸ் இப்படி தொடர்ந்து இன்றைய நாள் முழுவதும் இருப்பதன் காரணமாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று வீசக்கூடும் அப்படி என்று சொல்லியும் சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கிறது இன்றைய நாளில் வந்து. எனவே இதன் காரணமாகத்தான் இந்த மாற்றம் ஏற்படுவதாக அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னர் குறிப்பாக சிட்டி ஃபிரண்ட்னால் நடத்தப்படுகின்ற நிகழ்வுகள் கூட, வெளியரங்க நிகழ்வுகள் கூட உள்ளூருக்கு மாற்றப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த வார இறுதி நாட்களிலும் பல நிகழ்வுகள், பிரேசில் ஃபெஸ்ட் ஆக இருக்கலாம், டேஸ்ட் ஆஃப் வியட்நாம் ஆக இருக்கலாம், அதே நேரம் யூனிட்டி ஃபெஸ்ட் ஹார்பர் ஃப்ரண்டில் பீகான் ப்ளோர் ஆக இருக்கலாம், இங்கே எங்களுடைய நிகழ்வுகள் கூட பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன, கோயில் திருவிழாக்களாக இருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வார இறுதி நாட்களில் நிறைவாக உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆனால் காலநிலையும் காற்றையும் கருத்தில் கொண்டு அந்த நாளை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது.
1: அதாவது இப்ப இப்ப பாத்தீங்கன்னா மழை கொஞ்சம் ஓஞ்சிருக்கு, ஆனா நாங்க நான் வரைக்கும் மட்டும் மழை பெஞ்சிருக்கு. இதுல உங்களுக்கு என்ன தெரியுது சஞ்சீவ்?
0: மழைக்கே தெரியுது, அத்தி புத்தால் போல சம்பவம்.
1: நல்லார் ஒருவர் உளறையல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, நல்லாக்கள் இருந்தா மழை பெய்யுமா? ஆனா அப்படி நான் என்ன நல்லது செஞ்சிட்டேன்னு எனக்கு தெரியல, இப்படி கொட்டி இருக்க வேடா.
0: இன்று ஃபீபா உலகக்கிண போட்டிகளும் இடம்பெற காத்திருக்கின்றது. மூன்றாம் நிலை அல்லது மூன்றாவது அணியை தெரிவு செய்கின்ற, உலகக்கிண்ணத்தினுடைய மூன்றாம் அணியை தெரிவு செய்கின்ற, மூன்றாம் நிலையை தெரிவு செய்கின்ற போட்டியாக இன்றைய நாள் போட்டி இடம்பெறுகின்றது. இன்று மாலை 5 மணிக்கு பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்ற போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது.
1: அந்த இங்கிலாந்து வந்து கப்ப தூக்கும் இல்லாடி நான் வேலையை விடுறேன்னு ஒரு சாத்திரி சொன்னார் இல்லையா, அவரை தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேன், கண்டுபிடிச்சோன்னு சொல்லிடுவேன். இசப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் இப்பொழுது நடைபெறுகிறது. இந்த வார இறுதியுடன் அதிரடி சலுகைகள் முடிவடைகின்றன. செலசி பர்னிச்சர் உற்பத்தியாளர்கள் என்பதால் இடைத்தரகர் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் விருப்பமான தளபாடங்களை வாங்கலாம். பூஜை அலமாரிகள் $150 முதல், பிரீமியம் மெத்தைகள் $500 முதல், சாதாரண மெத்தைகள் $100 முதல், $1300 மதிப்புள்ள அழகான செக்ஷனல் சோஃபா $800 மட்டுமே. செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்காபரோ, 4167311744, 4167317044.
0: 9:32 இன்றைய நாளும் உங்களுக்காக ஊக்கம் தருகின்ற கூற்று ஒன்றினை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக இலக்கியங்கள், படைப்புகள், அது மட்டுமில்லாமல் தொழில்முனைவோருடைய கூற்றுக்கள் இப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையினுடைய தார்த்தம் பற்றி பேசிக்கொள்வோம். இன்றும் ஒரு அழகான ஒரு விடயம் பற்றி பேச இருக்கின்றோம். கிடைக்கும் போது பெற தவறினால் தேடும் போது கிடைக்காது. வாழ்க்கையினுடைய தேடி வரும். அவை இருக்கும் போது அவற்றினுடைய மதிப்பு எங்களுக்கு புரிவதில்லை, இழந்த பிறகுதான் அவற்றின் அருமை எங்களுக்கு புரிய ஆரம்பிக்கின்றது. இப்போது இந்த மழை பெய்யும் போது தண்ணீரை சேமிக்காதவன் வறட்சியில் வானத்தை பார்த்து காத்திருக்க வேண்டியிருக்குமா? அப்போது அதே மாதிரிதான் இந்த அன்பு அல்லது வாய்ப்புகள் அல்லது எங்களுக்கான விடயங்கள் கிடைக்கின்ற பொழுது அதை வெளிப்படுத்தாமல் இருக்கின்ற பொழுது மௌனத்தில் பதிலை தேட வேண்டியிருக்கும். ஆகையால் இன்று உங்களிடம் இருப்பதை நாளைக்கு ஒத்தி வைக்காதீர்கள். சொல்வார்கள், இந்த காஃபி வந்து ஆறப்போனால் அது காஃபியா இருக்காத தண்ணீரா மாறிடும் அப்படின்னு சொல்லி கசக்கும். நன்றியை சொல்லுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள், வாய்ப்பை பயன்படுத்துங்கள். காலம் திரும்பி வரலாம், ஆனால் சில தருணங்கள் அந்த மொமெண்ட் என்பது திரும்பி வராது. மதிப்பு என்பது இழந்த பிறகு உணர வேண்டியதல்ல, கிடைத்திருக்கும் போதே காக்க வேண்டிய ஒன்று என்பதான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு விஷயம்.
1: மொத்தத்தில் கையில் இருக்கிற அல்வாவை சந்தோஷமா சாப்பிட்டு பழகுங்க. அதை விட அந்த அல்வாக்கு நீங்க மரியாதை கொடுக்காட்டிங்க, அதை வேறு யாரும் சாப்பிட்டுருவாங்க,
0: அப்படி சுற்றுவாங்க. சொல்லலாம்,
1: கிச்சன்ல இப்ப எங்கட ஆபீஸ் கிச்சன்ல இருக்கிற சாமானுங்களை நான் பொறுப்பில்லை மக்களே.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கடப்படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சேரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167-2006
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸுடன் 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301
4: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ. 416-321-6104.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டு

0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
1: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர்

0: இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியது ஏன் அப்படி என்று சொல்லி இயக்குநர் மு களஞ்சியம் இப்பொழுது விளக்கம் அளித்திருக்கின்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 முந்தைய தேர்தலைப் போலவே நாம் தமிழர் கட்சி ஒரு இடங்களிலும் வெற்றி பெறவில்லை அப்படி என்று சொல்லி அதனுடைய தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சோழன் மு களஞ்சியம் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் தான் வைத்து வந்த அத்தனை பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தற்போது இயக்கத்தின் போக்கில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் மாற்று அரசியல் தலைவர்கள் தனிநபர்கள் மீதான விமர்சனங்களின் தரம் குறித்து எனக்கு மிகுந்த வருத்தம் உண்டு அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். அதற்கு நேர்மாறாக கட்சியின் உறுப்பினர்களை சக கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் மீது வெறுப்பரசியலை கையாள்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி என்று சொல்லியும் இப்பொழுது களஞ்சியம் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் முதல்வர் விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் என்று பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் அடித்தும் என்கவுண்டர் என்ற பெயரிலும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் முக்கியமான குற்ற வழக்குகளை தொடர்புடைய ஒரு சில பெருந்தலைகளை காப்பாற்ற இதுபோன்ற நடவடிக்கைகள் அன்றைய அரசால் எடுக்கப்பட்டன என்று பொதுமக்களிடமிருந்து குற்றச்சாட்டுகள் கூட எழுந்திருந்தன. ஆனால் மாற்றம் கொண்டு வருவோம் என்று சொல்லி ஆட்சி அமைத்த இந்த தாவேக அரசிலும் கூட அடாவடித்தனங்கள் நிகழாது என்று மக்கள் நம்பினாலும் இப்பொழுதும் தொடர்ச்சியாக அதுதான் நடக்கின்றது. ஏனென்றால் யானையின் பிடியில் இருந்து தப்பி முதலையின் வாய்க்குள் விழுந்தது போல் இது இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்திருக்கின்றார்.
0: புதிய தலைமுறை மூத்த பத்திரிகையாளர் விஜயனை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்று மொபைல் போனை பறிமுதல் செய்தமை காவல் நிலையத்திலே காக்க வைத்ததற்கு தலைவர்கள் இப்பொழுது கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தொலைக்காட்சி நெறியாளர்களாக இருக்கின்ற விஜயனிடம் வந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவாதங்களில் வந்து இடம்பெற்றுக் கொண்ட விடயங்கள் தொடர்பாக இவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கையை வந்து காவல்துறை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிக்கின்றது அப்படி என்று சொல்லியும் தலைவர்களும் இதுகுறித்த கருத்துக்களை இப்பொழுது தெரிவித்து வருகின்றார்கள்.
1: மாநகராட்சி பகுதியில் அம்மா உணவகங்களை தினசரி பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 1.04 லட்சமாக உயர்ந்திருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டு முதல்வர் விஜயின் உத்தரவின்படி அம்மா உணவகங்களை மேம்படுத்தி தரமான உணவுகளை மக்களுக்கு வழங்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் சராசரியாக ஒரு நாளில் 67,164 பேர் அம்மா உணவகங்களில் சாப்பிட்டு வந்தனர். தற்பொழுது தினசரி சராசரியாக 104,102 பயனாளிகள் அம்மா உணவகங்களில் சாப்பிட்டு வராங்க.

0: 9:53 இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் யாழ்ப்பாணத்தில் இன்று சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இந்த சந்திப்பு புதிய ஒரு அரசியல் கட்சியின் உதயமா என்ற ஒரு கேள்வியை இப்பொழுது ஊடகங்கள் எழுப்பியிருக்கின்றன. தமிழரசு கட்சியின் தலைவர் சி பி கே சிவஞானத்தின் இல்லத்தில் இந்த குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. சி பி கே சிவஞானம், எம் ஏ சுமந்திரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பங்காளி கட்சிகளின் சார்பில் சித்தார்த்தன், ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன், சந்திரகுமார், வேந்தன் மற்றும் ரன்னலிங்கம் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். இப்போது சமகால அரசியல் நிலவரம், சிறுபான்மை கட்சிகள் இணைந்து உருவாக்கிய புதிய கூட்டு உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் இதில் கலந்துரையாடப்பட்டதாக சுமந்திரன் அதேபோன்று ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் குறிப்பிட்டிருக்கின்றனர்.
1: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கம் மற்றும் சிறை காவலர்கள், ஜெயிலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. தற்போது சிறைச்சாலை கட்டமைப்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் இப்பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு இவ்வாறான சம்பவங்கள் மீளவும் இடம்பெறாமல் இருப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதி ஒருவருடன் நேரடியாக தமது பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவென சிறைச்சாலை அதிகாரிகள் கூட சுட்டிக்காட்டியிருந்தார்கள்.
0: செம்மணியினுடைய 3ஆம் கட்டத்தின் 36ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற்று முடிந்திருக்கின்றன. இன்றைய நாளில் குறிப்பாக 56 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நீதிமன்றம் வழங்கிய நிலையில் 36ஆவது நாளான இன்றைய தினம் புதிதாக ஒரு பெரியவரின் இன்புக்கூட்டுடன் சிறியவர் ஒருவரின் இன்புக்கூடும் உள்ளடங்களாக 6 இன்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதுவரை 437 இன்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 428 இன்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன.
1: புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணையாக இந்நாட்டின் தொழிற்கல்வித்துறையை வலுப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார்.
0: 9:55 இணைந்திருக்கின்றோம். இது காலை காற்றலை காலை பொழுதினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV Kalayam 0% Retail Finance Cheyyungal Anithu Trim 2026 Nissan Kicks 0% Finance Rate 2025 Nissan Leaf Electric Vahanangalai 0% Lease Matum Finance Retail Paralam 2025 Infinity QX 50 Kal 0% Finance and Lease Retail Kathirukkindrana Completely Redesigned 2026 Nissan Sentra Kalayam Vandhu Paarungal Anithu Vahana Kolvanavugalukkum 4 Oil Changes Ilavasam Tamilil Pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 You are in good hands with Allstate.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட்ரன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630
6: MJS Gold House.
7: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
8: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: how we pull this. Now I'm taking it for my never winner as we try to keep the smile. Starting from the bottom, never stepping to the top. Anybody forget how we pull this? Now I'm taking it for my never winner as we try to keep the smile. The sudden wave of happiness.
1: ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமையின் காலை காற்றலை 10:08 இன்னும் ஒரு புதிய மனத்தை அழைத்துக் கொள்ளின்றோம். 23 டிகிரி செல்சியஸ் ஆனால் 30 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 27 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 33 வரை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இடியுடன் கூடிய மழை, 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய வாய்ப்பு. அது மட்டுமில்லாமல் காற்றினுடைய தரம் தொடர்ந்தும் இந்த நதன் ஒன்றாரியோவில் ஏற்பட்டிருக்கின்ற காட்டுத்தீயினால் காற்று மாசடைந்திருக்கின்றது. எனவே ஏர் குவாலிட்டி வார்னிங் தொடர்ந்தும் அமலில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. என்ற மாலை வரையிலும் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நாளைய நாள் காலை பொழுது வரையிலும் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கிறது. நிறைய விஷயங்கள், வெளிப்புற விஷயங்கள் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டாலும் ஒரு சில விடயங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பிஸியான வார இறுதி நாள் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமையின் காலை பொழுது இந்த காற்றலையில் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு நினைந்திருக்கின்றீர்கள்.
2: உங்களுக்காக பல தகவல்களை நாங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு சிந்தனையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதாவது உங்களுக்கானது, உங்களுக்கே ஆனதுன்னு சொல்லி இந்த உலகத்தில் சில விடயங்கள் இருக்கும். சில விடயங்கள் வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கன்றே சில விடயங்கள் கிடைக்கும் பொழுது, அதாவது உங்களுடைய முயற்சியினாலோ அல்லது அதிர்ஷ்டத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் உழைப்பினாலோ கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை பெற தவறினால் மிளவும் நீங்கள் அதனை தேடும் பொழுது அது கிடைக்காத மாதிரி இருக்கும். வாழ்க்கை எல்லாவற்றையுமே வந்து இரண்டாவது முறை கொடுப்பது இல்லை. சில வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும். அது வாய்ப்புகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். அதை எவ்வளவு தூரம் நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் இங்கு விஷயம்.
1: அந்த வாய்ப்புகள் பெரிதான் இன்றைய நாளில் உண்மையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கதவை தட்டுகின்ற பொழுது சில வழிகளில் நாங்கள் யோசிப்போம், இது எங்களுக்கு கிடைக்காது அல்லது கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி. இப்பொழுது இழந்த பிறகுதான் அவற்றினுடைய அருமை எங்களுக்கு புரிய ஆரம்பித்துக் கொள்ளும். மழை பெய்யும் போது தண்ணீரை சேமிக்காதவன் வறட்சியில் வானத்தை பார்த்து காத்திருக்க வேண்டியிருக்குமா? ஆகையால் இன்று உங்களிடம் இருப்பதை நாளைக்காக ஒத்திவைக்காதீர்கள். நன்றியை சொல்லுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள், வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் திரும்பி வரலாம், ஆனால் அந்த காலத்துக்கான சில கணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தருணங்கள் என்பது திரும்பி வராது. மதிப்பு என்பது இழந்த பிறகு உணர வேண்டிய ஒன்று அல்ல, கிடைத்திருக்கும் போதே காக்க வேண்டிய ஒன்று என்பதைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் காற்றில் நின்றிருக்கலாம். அதே நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, 416-8214-12212 உங்களுக்கான தொடர்பு இலக்கம் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

0: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் ஆனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்டு காயின், தங்க சங்கிலி அல்லது கை சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்குடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்டு கோயின் அன்பளிப்பு. இப்போது 2500 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599 416-900-4599
1: 10:16 இந்த வேளையில் நியூ ஓஷன் தருகின்ற இன்றைய நாளின் மலை விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்க வருகின்ற பொழுது ஏராளம் பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. அத்தனையுமே வருகின்ற பொழுது இங்கே பெற்றுக் கொள்ளலாம். 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, 1 கிராம் யூஆர்பி குத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, 8 பவுன்ஸ் 1 கிராம் சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 3 டென் பீஸ் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எம்டி பிராண்டின் சில்லி காலி, கொட் சில்லி, பாபிக்கு சோஸ் ஸ்வீட் சோஸ் சொல்லி அத்தனையுமே ஒன்றும் நீங்க 3.49 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99 நீங்க பெற்றுக்கலாம். மிஸ்டர் குடாஸ்
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
0: FM 102.7 East FM.ca.

0: 10:33 ஸ்ரேலினுடைய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஸ்ரேல் பொதுத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நேற்றைய நாளில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. கூட்டத்தொடரில் ஏராளமான சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரேல் பாராளுமன்றத்தின் 4 ஆண்டுகால பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் பொதுத்தேர்தல் அக்டோபர் 27 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது நாட்டின் பிரதமராக பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி வைத்து வருகின்றார். பொதுத்தேர்தலில் பெஞ்சமின் நெத்தன்யாகு, நாப்லி பெனட் முதலானோர் போட்டியிட இருக்கின்றார்கள் என்று சொல்லியும், 120 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய அரசு தோற்றம் பெற்ற பின்னர் அந்த புதிய அரசின் தலைமையில் புதிய பாராளுமன்றம் கூட்டப்படலாம் அக்டோபர் 27 பின்னர் அப்படி என்று சொல்லியும் இப்போது கூறப்பட்டுள்ளது.
1: உலக நாடுகளை பொறுத்தவரையில் இந்த அசம்பாவிதங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் இல்லை, இயற்கை அனர்த்தங்கள் எக்கச்சக்கமாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. துருக்கியாவில் தென்கிழக்கு பகுதிகளில் இன்று காலை 5.30 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. சுற்றுவட்டாரத்தில் உள்ள சில மாநிலங்களிலும் உணரப்பட்டிருக்கின்றது. நிலநடுக்கத்தால் உயிரிழப்போ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என பேரிடர் நிர்வாக அமைப்பு சொல்லியிருக்கின்றது. துருக்கியை மாத்திரமல்ல மெக்சிகோ உட்பட்ட பல நாடுகளில் இவ்வாறு நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கின்றது. அதேபோல் சீனாவிலும் நிலச்சரிவு ஏற்பட்டு அதனைத் தொடர்ந்து மீட்பு பணிகள் இப்பொழுது மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன.
0: ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்ந்து இடம்பெறுகின்றது. ஈரான் மீது 7வது இரவாக அமெரிக்கா தாக்குதல் நிகழ்த்தியிருக்கின்றது. பாலங்கள், நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் சேதமடைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஈரானினுடைய துணை ராணுவப்படியாக இருக்கின்ற புரட்சி காவலர் படை அந்த நீரிலையில் உள்ள வணிக கப்பல்களை கண்காணிக்க குறிவைக்க பயன்படுத்தப்படும் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பின் ஒரு பகுதி என்று அமெரிக்காவின் மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்த நீரிணை மீதான கட்டுப்பாட்டை மையமாக கொண்டு மோதலில் இந்த பகுதி தொடர்ந்து இப்பொழுது 7வது நாளாக மோதல்களை சந்தித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானின் ராணுவ வலிமையை குறைப்பதை நோக்கமாக கொண்டே இந்த தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி வருவதாகவும் அமெரிக்க கட்டளை மையம் குறிப்பிட்டிருக்கின்றது.
1: 2020 ஹாங்காங்கின் தன்னாட்சியை சீனா பாதிப்பதாக கூறி அப்போது இருந்த அதிபர் அவர்தான் இப்போவும் இருக்கிறார் டொனால்டு டிரம்ப் தேசிய அவசர நிலையை அறிவித்திருந்தார். அதன் பின்னர் ஹாங்காங்குக்கு கிடைத்த சிறப்பு வர்த்தக சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த அவசர நிலை ஆண்டுதோறும் நீடிக்கப்பட்டு வந்தது. இப்பொழுது அமெரிக்கா ஹாங்காங்கின் தேசிய பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் இருந்த தேசிய அவசர நிலையை நீடிக்க வேண்டாம் என்ற முடிவு வந்து செய்யப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிகாரிகளும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள்.
0: அமெரிக்கா பதிலடிக்கு ஈரான் இப்பொழுது குவைட் மற்றும் ஜோர்டன் ஆகிய நாடுகள் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானிய படைகள் ஏவிய 4 ட்ரோன்கள் அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்பினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும், ஜோர்டான் கட்டமைப்பை நோக்கி ஏவப்பட்ட இந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ஜோர்டான் ராணுவம் குறிப்பிட்டிருக்கிறது. ஈரானில் இருக்கின்ற எண்ணெய் உற்பத்தி கட்டமைப்புகள் மீதான ஈரானின் தாக்குதல்கள் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குவைட் குறிப்பிட்டிருக்கின்றது.
1: இணைந்திருக்கின்றீர்கள், வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நியூ ஓஷன் வழங்கும் மலிவு விற்பனை தகவல்களை அறிய இருக்கின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தில் வருகின்ற பொழுது சீலா பவுன் 6.90, கிரலி பவுன் 6.90, லென்ஸ் நேப்பர் பவுன் 9.90, சூடை பவுன் 3.90, மெக்ரல் பவுன் 5.90, பால்சுரா பவுண்ட் 7.90, ஊர்கோழி 6.90, மூண்டை பெறுகின்ற பொழுது 19.90, சிக்கன் பிரஸ்ட் 7.90, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.90, ரால் பவுண்ட் 4.90, கணவாய் பவுண்ட் 7.90, போபவுன் ஸ்மால் பாக்ஸ் 16.90, பீஃப் லிவர் பவுன் 5.90, அதுபோல போக் பீஃப் பெற்றுக்கொள்ளலாம். விஷேட விலையிலே சிலோன் சீலா, சிலோன் கொடுவா, சிலோன் பாறை, சிலோன் ஸ்னாப் பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணத்தை நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. பசுமையான மரக்கள் இந்த வாரம் குறிப்பாக நீங்கள் 6 தேசிக்கு 1.90, கத்திரிக்காய் பவுன் 1.90, புடலங்காய் பவுன் 2.90, பாவக்காய் பவுன் 2.90, தக்காளி பழம் 1.90, முருங்கைக்காய் பவுன் 6.90, கேல் கலாட் தாமரை கிழங்கு கட்டு ஒவ்வொன்றும் 2.90, ஊர் சின்னவங்காய் 5.90, மரவள்ளி கிழங்கு 1.49, ஜிஞ்சர் பவுண்ட் 2.90, 10 பவுன் சுருளைக்கிழங்கு 4.90, பூசணிக்காய் பவுன் 1.49 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வல்லாறை, பொன்னாங்காணி, அகத்தியிலே, ஊர்கிரி என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான தாயகத்து பழங்களை கூட நீங்கள் பெற்றுக்கலாம். இப்பொழுது சிலோன் கப்பல் வாழைப்பழம், சிலோன் இதர வாழைப்பழங்களை விஷேட விலையில் பெற்றுக்கொள்ளலாம். மாம்பழ பாக்ஸில் குறிப்பாக மல்லிகா, க்ளௌடியா மாம்பழ பாக்ஸில் பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் பவுண்ட் 1.49 முழுசு அப்படின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.90, 10 பாக்ஸ் அடங்கிய எடுக்கின்ற போது 30 ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ் அவ்வளவு நீரை பெற்றுக்கொள்ள முடியும். ரம்புட்டான் பவுண்ட் 4.90 பாக்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். பப்பாப்பழம், ரெட் கிரேப்ஸ் ஒவ்வொன்றும் 1.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். அன்னாசி பழம் 3.90, மாதுளம்பழம் 2, 5.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் இன்னும் ஏராளமான தாயத்து பழங்கள் அமைக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது விசேடமாக வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு டென்ட் சேலை கூட தந்து கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் கூட விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த வாரம் விசேடமாக 300 கிராம் மேகி கோகனட் பவுடர் 3.99, ஜிஆர்பி குத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, 8 பவுன்ஸ் உருத்ரா சோனா மசூதி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99 நீங்க பெற்றுக்கலாம். இதுவரை குறிப்பாக நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது எம்டி பிராண்டின் சில்லி காலிகோட் சில்லி பாபிக்கு சோஸ் வந்து 3.49 படி பெற்றுக்கொள்ள முடியும். 8 பவுன் பசுமை ரைஸ் 8.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மிஸ்டர் குடாஸ் பாபோர் ரைஸ் 12.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 6 பவுன் கரும்பு சீனி 7.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்களை பெற்றுக்கலாம். சமையல் உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய இல்லங்களுக்கான என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக அதெல்லாம் டாப்ஸ் கார்டன் பிஞ்ச் அந்த நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் வந்திருக்கும்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
5: முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
6: 416-461-6401.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
8: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 August 1st-2nd. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் August 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா பைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026, 416-321-6104.
9: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: eastfm.ca. 10:48 நிமிடம் டொரண்டோவினுடைய காற்றின் தரம் இப்பொழுது மஞ்சள் நிலைக்கு சென்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த சுற்றுச்சூழல் கனடா இதே நிகழ்ச்சியினுடைய நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது சொல்லியிருந்தார்கள் வந்து ஒரேஞ்சில் இருந்தது அப்படின்னு சொல்லி. அதே நேரம் தொடர்ந்து இந்த டாப் த்ரீயை பார்க்கின்ற பொழுது கனடா அதில் முதன்மையான மூன்று இடங்களில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: பெருமையா
0: நியூயார்க், வாஷிங்டன் உட்பட. ஆனால் இப்போது காற்றினுடைய தரம் வந்து எல்லோ அலர்ட்டுக்கு சென்றிருப்பதாக என்வயர்மென்ட் கனடா தெரிவித்திருக்கிறது.
1: ஒரேஞ்சில் இருந்து எல்லோ அலர்ட் மேலேயா கீழேயா
0: டவுன் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அந்த வார்னிங் என்பது தொடர்ந்து இருக்கும் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார்கள். கண்டிஷன்ஸ் வந்து இன்று மதியத்தின் பிற்பாடு, ஆனால் சில வேளைகளில் இரவு வந்து அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. காரணம் சிவியர் தண்டர் ஸ்டோம் அதே நேரம் தொடர்ந்து இந்த காட்டத்தின் காரணமாக இது அதிகரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரீமியர் டாக்ஃபோர்ட் வந்து இன்றைய நாளில் தண்டுபேய் செல்கின்றார். அங்கு காட்டத்தையினால் வந்து சேதமடைந்திருக்கின்ற இடங்களை பார்வையிட செல்ல இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். 150 ஃபயர் க்ரூஸ், 80 வார் பாம்பர்ஸ் ஆகிய ஹெலிகாப்டர்ஸ் உட்பட வந்து இப்பொழுது இந்த காட்டத்தினை வந்து அணைப்பதில் வந்து மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் அப்படி என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் இப்பொழுது நடைபெறுகிறது. இந்த வார இறுதியுடன் அதிரடி சலுகைகள் முடிவடைகின்றன. செலசி பர்னிச்சர் உற்பத்தியாளர்கள் என்பதால் இடைத்தரகர் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் விருப்பமான தளபாடங்களை வாங்கலாம். பூஜை அலமாரிகள் $150 முதல், பிரீமியம் மெத்தைகள் $500 முதல், சாதாரண மெத்தைகள் $100 முதல், $1300 மதிப்புள்ள அழகான செக்ஷனல் சோஃபா $800 மட்டுமே. செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ ஸ்காபரோ, 4167314 7016 7317
0: தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் ராஜேஷ் காலை பொழுதின் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: பாஹினி சிவபாதசுந்தரம்
0: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. மீனாட்சி மீனாட்சி தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com-க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
1: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 647-980-4779.
0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: என்ன யோசின?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
8: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு
0: போனா போயிட்டு இருக்கு.
2: இருங்க இருங்க, பிரச்சனைங்க மட்டுமே வாழ்க்கை இல்ல, நம்மளை சுத்தி நாலு நல்ல விஷயம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை கொண்டு வரதுக்கு தானே நாங்க இருக்கோம்.
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தபடியோ
3: நீங்களா வழியக்க கொண்டா தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷனா இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்.
1: ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல்.
2: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும், உற்சாகமான பாடல்களோடும், உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
2: வானம் நமதே.
1: வானம் நமதே. நன்றி சஞ்சீவன், நன்றி பாகினி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ராஜேஷ்.
4: வணக்கம் அபர்ணா. வணக்கம் நேர்களே. அப்ப எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன் அபர்ணா.
1: சரி, இன்னைக்கு மலையை கூட்டி கொண்டு வந்திருக்கீங்க ராஜேஷ்.
4: ஆமா, எல்லாம் அந்த புகை எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு கொஞ்சம் மலையை கொண்டு வரும் ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு வந்திருக்கிறேன் இன்னைக்கு.
1: அப்படி வந்திருக்கீங்க.
4: ஆமா, ஒண்ணு புகை மூட்டமா இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது. அதெல்லாம் பாத்துட்டு இந்த இங்கிலீஷ் படத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் வர்றதுக்கு முன்னாடி இப்படிதான் அப்படியே ஃபுல்லா ஒரு மாதிரி கும் மாதிரி ஆகும். காலைல எழுந்து பாக்கும்போது ட்ரம்ப் வேற வந்து ஏலியன் கிளியன் இருந்தாரு, உள்ள வந்துச்சு போல இருக்குது. ஏலியன் இன்வேஷன் இங்க தான் நடக்க போது நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அப்ப நியூஸ் பார்த்தா தெரியுது, பாவம் ஏதோ காட்டு தீ போல இருக்குது. அதனால வந்து அந்த புகையெல்லாம் இங்க வந்து நம்மள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான்
1: இருக்குது. அதுக்கு வேற டாரிஃப் போட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒத்த கால நிக்கிறாரு ராஜேஷ். இப்ப அதெல்லாம் இயற்கையில அவர்
4: என்னைக்கு ரெண்டு கால் இன்னும் சொல்லுங்க.
1: சரி, இன்றும் நீங்கள் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் மற்றும் கூட நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
4: ஆமா, நம்பிக்கையான சூப்பரான பாசிட்டிவான விஷயங்கள். சரி, இன்னதான் இந்த மாதிரி வெதர், இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருந்தா கூட நிறைய விஷயங்கள் உலகத்துல நம்ம சுத்தி நடந்துட்டு தான் இருக்குது. அதை பத்தி எல்லாம் பேசினா நம்ம பாசிட்டிவிட்டியை வந்து வளர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த 2 மணி நேரத்துல உங்களுக்கு நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் தரப்போறோம்.
1: சரி, நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இன்று மலைக்குரிய ஒரு நாளாக தென்படுகிறது என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது காலநிலை டொராண்டோல என்னவாக இருக்கிறது அப்படின்னா, நேற்று பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வார்னிங் கொடுத்திருந்தாங்க, அது இப்ப மெல்ல அப்படியே குறைஞ்சு எல்லோ வார்னிங் ஆக மாறி இருக்கிறது என்று சொல்ல
4: வேண்டும். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ எல்லோ வார்னிங். இன்னைக்கு ரெண்டு வார்னிங் கொடுத்திருக்காங்க எல்லோ. ஒன்னு வந்து எதுக்குன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த மழை தண்டர் ஸ்டார்ம் எல்லாம் வரப்போகுதுன்னு. இன்னொன்னு வந்து அந்த ஏர் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது.
1: என்ன டொராண்டோ தானாமே முதலிடத்துல இருக்குதாமா ராஜேஷ்?
4: இருந்துச்சுங்க, நீங்க பாஸ்டன்ஸ் இன்னும் இப்ப
1: கிடையாது. ஆமா, போயிட்டுது அப்படின்னு சொல்றீங்க. அதே ஒரு கொஞ்சம் சந்தோஷமான ஒரு நம்பிக்கை தர விஷயமா தான் மாறி இருக்கு. சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா டொராண்டோல 22 டிகிரி செல்சியஸ் ஆகி இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 27 ஆக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
4: ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 416-824-1212 நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உங்கள் மெயில் அனுப்பலாம். ஈஸ்ட் எஃப்எம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து கேட்டு மகிழும் அப்படின்னா ஈஸ்ட் எஃப்எம் .ca ஆன்லைனில் போகலாம். இல்லைனா iOS ஆண்ட்ராய்டு ஆப்ஸுமே இருக்குது, அதையும் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேட்டு மகிழலாம். யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்னு சேனல் எங்கிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அந்த பக்கங்கள் மூலமாக நீங்கள் நினைச்சிக்கலாம்.
1: என்னதான் ஏர் குவாலிட்டி சரியில்லை, வைல்ட் ஃபயர் நடந்து கொண்டிருக்கிறது, அது மட்டுமல்லாமல் எத்தனையோ அனர்த்தங்கள் இங்கே இடம்பெற்றாலும், இந்த மலை தண்டஸ்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இடம்பெற்றாலும் ராஜேஷ், டொராண்டோ மற்றும் GTA பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நள்ளிரவு வந்து 4% அதிகரிக்க போறது
4: அப்படின்னு
1: தெரிவித்திருக்கிறார்கள்.

0: நேரம் காலை 11:11 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் இப்போது நடைபெறுகிறது. இந்த வார இறுதியுடன் அதிரடி சலுகைகள் முடிவடைகின்றன. செலசி பர்னிச்சர் உற்பத்தியாளர்கள் என்பதால் இடைத்தரகர் இல்லாமல் ஃபேக்டரி டைரக்ட் விலையில் விருப்பமான தளபாடங்களை வாங்கலாம். பூஜை அலமாரிகள் $150 முதல், பிரீமியம் மெத்தைகள் $500 முதல், சாதாரண மெத்தைகள் $100 முதல், $1,300 மதிப்புள்ள அழகான செக்ஷனல் சோஃபா $800 மட்டுமே. செலசி பர்னிச்சர், 3350 Pharmacy Avenue, Scarborough, 416-731-7044.
0: மர்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் த சாப் ஷாப் பாபர்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகலவிதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகின்றார்கள். இப்போது ஓபனிங் ஸ்பெஷல் ப்ரமோஷனாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பாபர்ஸ் மாடர்ன் அண்ட் கிளீன் சலோன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவை என வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பாபர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசாவில். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-335-6444, 416-335-6444.
1: ஹைவேல போறதுனால அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரே பயமா தான் இருக்கும். எப்ப நம்ம வண்டி ஓட்டினாலும் நல்லா வண்டி ஓட்டினாலும் பின்னாடி வர்றவங்க கொஞ்சம் நம்மள மாதிரி நல்லா ஓட்டணும்னு எதிர்பார்த்தே போவோம். அதுலேயும் வேற கொஞ்சம் இறக்கு முடக்கா போனாங்க அப்படின்னா நம்ம பயந்து ஓரமா ஒதுங்கி நிற்போம். ஆனா அந்த மாதிரி சமயத்துல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவர் உயிரையே காப்பாத்திருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்றத இன்னும் கொஞ்சத்துல பாக்க போறோம். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பாட்டை கேட்டு வருவோம். 11:13 வானம் நம்ம கேட்டு
2: இருக்கிறோம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Lakme Home Sing, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
3: It's time to Toyota at Brimmel Toyota. சம்மர் சேவிங்ஸ் இவன் ஜூலை 16 தொடக்கம் 20 வரை. ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன் 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
4: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை. உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
10: FIFA உலகக் கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பதினோரு மணி 24 நிமிடம் கேட்டுருக்கிறீங்க வீக்கெண்ட் ஸ்டெஃபமேல். வானம் நம்மதே. அந்த வீர தீர செயலை பார்க்கறதுக்கு முன்னாடி நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை கேட்டறியலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகளை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய இல்லங்களுக்கான பொருட்களை நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது வெளியே டென்ட் அமைக்கப்பட்ட ஒரு தாயகத்து பள்ளங்களுக்கான டென்ட் சேரி தந்து கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். அதே விலை குறிப்பாக நீங்க மீன் சந்தையில் வருகின்ற பொழுது இந்த வாரம் சீலா பவுன் 6.89, சிலலி பவுன் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். லென்ஸ் இணைப்பு 9.99 பவுண்ட் ஆகும். சூடு மீன் பவுன் 3.89, மெட்ரல் பவுன் 5.89, பால்சுரா 7.89, ஒரு கோழி 6.89, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.89, சிக்கன் பிரஸ்ட் 7.89, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.89, ரால் பவுண்ட் 4.89, கணவாய் பவுண்ட் 7.89, போ பவுண்ட் ரால் பாக்ஸ் 16.89, பீஃப் லிவர் பவுண்ட் 5.89, போக் பீஃப் பெற்றுக்கொள்ள முடியும். விஷயவில்லை, பாபிக்கு கேட்ட அனைத்து மீட் வகைகளும் மெரினேட் செய்திருந்தார்கள். பாட்டி கேட்டபடி நீங்கள் முதலே அழைத்தும் ஓர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது சிலோன் சீலா, சிலோன் கொடுவா, சிலோன் பாறை, சிலோன் ஸ்னேப்பர், ஊசி கணவான்னு சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகள் இறைச்சி வகைகளை மீன் சந்தையில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல பசுமையான மரக்கறிகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 6 தேசிக்காய் 1.99, கத்திரிக்காய் 1.99, புடலங்காய் 2.99, பாமக்காய் 2.99, தக்காளி பழம் 1.99, முருங்கைக்காய் 6.99, கேல் கொலாட் தாமரை கிழங்கு கட்டு வந்து ஒவ்வொன்றும் 2.99 அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலே பாபிக்கு ஸ்வீட் சோஸ் அனைத்தும் ஒவ்வொன்றும் 3.49 அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோலே ஆர்கானிக் மளிகை பொருட்களை விஷயம் பெற்றுக்கொள்ளலாம். மா ரவை பருப்பன்னு சொல்லி ஏராளமான ஆர்கானிக் மளிகை பொருட்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 8.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.89, நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தாயகத்து பழங்களை விஷயமாக இந்த வரம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. சிலோன் கப்பல் வாழைப்பழம், சிலோன் இதர வாழைப்பழம், மாம்பழம், மல்லிகா மாம்பழம், அதுபடி குறிப்பாக க்ளௌடியா மாம்பழம் சொல்லி ஏராளமான வகையான மாம்பழ பாக்ஸை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சிளநீர் 3.99 நீங்க பெற்றுக்கலாம். 10 பாக்ஸ் அடங்கியது $30 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ரம்புட்டான் பவுன்ஸ் 4.99, பப்பா பழம் ரெட் கிரேப்ஸ் பவுன் 1.99, அன்னாசி பழம் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மாதுளம்பழம் 2.59, கொய்யா பழம் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சிவப்பு கொய்யா பழத்தையும் தாய் கொய்யா பழத்தையும் விசேஷமாக பெற்றுக்கொள்ளலாம். அவக்காடா 3.99 பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன ஓரஞ்சு 1.99, ஓரஞ்சு 1.29 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான படங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: நேரம் காலை 11:27 வீக்கெண்டி ஸ்டெஃபமில் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நம்பிய நிகழ்ச்சி இருக்கின்றது. முதலாவது நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயம் இது எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஷிங்டன்ல இடம்பெற்றிருக்கிறது. வாஷிங்டன் நெடுஞ்சாலையில் ஒரு பரபரப்பான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த ஹைவேயில் கட்டுப்பாட்டை இழந்து சென்ற ஒரு எஸ்யூவி வாகனத்தை தன்னுடைய சொந்த காரை பயன்படுத்தி பாதுகாப்பாக நிறுத்தி அந்த காரினுள் இருந்த ஒரு பெண்ணையும் குழந்தையையும் காப்பாற்றியிருக்கிறார் பால் ஜாக்சன். இப்ப வந்து பால் ஜாக்சன் வந்து ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுகின்றாராம். இவரும் வாஷிங்டனை சேர்ந்தவர் தான். இன்டர்ஸ்டேட் 5 வாஷிங்டனில் தான் இந்த சம்பவம் கூட இடம்பெற்றிருக்கிறது. இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால், இந்த எஸ்யூவி வாகனம் இருக்கிறதானே, இது வந்து 3 லேன்ஸை கடந்து சென்றதை பார்த்த பொழுது அவருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது அப்படி என்று உடனே தெரிந்திருக்கிறது.
0: ஆமாம், அந்த வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெடியாக போகல, அங்கங்கே ஷேக் ஆகிட்டு போகுது. அப்புறம் அந்த எக்ஸ்பிரஸ் லேனை தாண்டி கடைசியில் போய் அந்த ஃபென்ஸ் எல்லாம் கிட்ட போய் இடிச்சு இடிச்சு போயிட்டு இருக்கு. எல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி போயிருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு பர்த்டே, வேற பர்த்டே கேக் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஒய்ஃப் வந்து வீட்டில் வெயிட் பண்ணிருக்கிறாங்க. அவர் போயிட்டு இருக்கும்போது எந்த ஒரு கணவனுக்குமே முதல்ல போயிடணும்ப்பா வீட்டுக்கு, ஏதாவது லேட்டாக போச்சுன்னா கேள்வி கேட்பாங்க. அப்புறம் கேட்டு நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லாக மோசமான நாளாக போவோம், அதனால நம்ம பாட்டு வேலையை பார்த்து போவோம் அப்படின்னு
2: நினைக்கல. அவர் சொல்லிட்டு இருக்கிறீங்க ராஜேஷ், சொல்லுங்க.
0: நான் என்னங்க பொதுவாக சொல்றேன், இந்த கதைக்கு வாங்க, நீங்க என் கதையை விடுங்க, நீங்க இந்த கதைக்கு வாங்க. பார்த்தோடனே அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக தோணி இருக்கு. இந்த மாதிரி சரி ஒரு இன்டாக்சிகேட்டடா ஓட்டுறவங்களோ இல்லாட்டி வேற ஏதாவது ரேஷ் டிரைவிங் பண்ணாலும் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே சரினு போயிட்டு பேரலா போய் பாத்துருக்காரு. இப்போ உள்ள பாக்கணும்னு ஒரு அதிர்ச்சியா இருக்கு அவருக்கு. உள்ள வந்து பெண்மணி வந்து ஓட்டிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க வந்து நினைவு வந்து இல்லாத மாதிரி தெரியுது. அவங்க கழுத்தெல்லாம் மேல போயிருக்கு, கண் பார்வையெல்லாம் பின்னாடி போயிருக்குது,
2: கண்கள் எல்லாம் அப்படியே சொருகி இருக்கு.
0: ஆமா,
2: அப்படி என்ன தன்னுடைய என்ன செய்யறது அதுக்கு
0: பின்னாடி பாத்தீங்கன்னா, அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம். சின்ன குழந்தைய ஒண்ணு கார் சீட்ல உட்காந்து பாவம் கத்திக்கிட்டு இருக்க அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம, அப்பதான் இவருக்கு உணர்ந்திருக்காரு, சரி அந்த அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை இருந்து போல இருக்கு, கார் ஓட்ட முடியல, கவனம் செலுத்த முடியல, அதனாலதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல கார் போயிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இந்த மாதிரி ஒரு சினிமாலாம் நிறைய பாத்துருப்போம், இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து போய் சேஸ் பண்ணி நிப்பாட்டி காப்பாத்துவாங்க. நிஜ வாழ்க்கையில நம்ம யோசிப்போம், ரொம்ப யோசிப்போம், நம்மளுக்கு இது மாதிரி பண்ண தெரியாது, நம்ம மாட்டிட்டு நம்மளுக்கு பெரிய விபத்து ஏற்படும் அப்படின்ட்டு. ஆனா அவர் அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் கருத்துல கொண்டு டக்குன்னு சுதாரிச்சு அப்படியே இவர் வண்டியும் கொஞ்சம் ஓரமா போய் நிப்பாட்டிட்டு அவங்க முன்னாடி போய் அப்படியே பிரேக் போட்டு நிப்பாட்டி இருக்காரு. பின்னாடியே அவங்க காரும் வந்து இடிச்சு நின்றுருக்கு லைட்டா. சோ யாருக்கும் பெரிய ஒரு சேதம் இல்லாம உடனே கார்ல இருந்து இறங்கி கார் ஓபன் பண்ணி அந்த குழந்தைய இறக்கி விட்டுட்டு அவங்க அம்மாவையும் கொஞ்சம் ஓபன் நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் இருந்த எல்லாருமே வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணி அப்புறம் ஆம்புலன்ஸ்லாம் வந்து எல்லாரையும் காப்பாத்திருக்கு. அந்த ஒரு சமயம் அந்த ஒரு செகண்ட் அவரை யோசிச்சு ஹெல்ப் பண்ணதால அது மாதிரி ஆயிருக்கு. அவர் பாட்டு விட்டு போயிதான்னு வச்சுக்கோங்களேன்,
2: மற்றவர்கள் சென்ற மாதிரி தண்ட பாட்டில் தன்னுடைய வேலையை பார்த்துக்கொண்டு சென்றிருந்தால் இந்நேரம் என்ன நடந்திருக்கும் அப்படி என்று சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனாக தான் வந்திருக்கும். என்ன,
0: ஆமாம், அவர் இறங்கி அப்புறம் எல்லாம் நார்மலான பிறகு சொல்லியிருக்காரு, பாருங்க நான் ஒய்ஃப் காத்துட்டு இருக்கிறாங்க, நான் ஏதாவது லேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 1008 கேள்வி கேட்பாங்க, ஆனால் இந்த ஒரு பதில் போதும் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருக்காரு போல இருக்கு. அவன் வேற எது லேட்டாக போயிருந்தா வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவருக்கு. இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக இல்லை, அந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது நாங்கள் இருந்திருக்கிறேன், நாங்கள் இருக்கிற காரணமே கடவுளாக பார்த்து என்ன அங்கே அனுப்பிச்சிருக்கிறாரு, அதனால தான் நான் வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது, இதெல்லாம் ஒரு சிம்பிளான மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அவர்.
2: சரி, இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் அங்கங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நம்பிக்கையான ஏராளமான விடயங்கள் கூட நடந்து கொண்டிருக்கிறது, அவற்றை எடுத்து வருகின்ற நிகழ்ச்சியாக தான் வானம் நமது இருக்கிறது. இந்த 2 மணித்தியாலத்தில் எங்களால் முடிந்தவரை நாங்களும் இந்த மாதிரியான சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் செகண்ட் இயர் அனிவர்சரி கொண்டாட்டம் மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறுகின்ற தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது கோல்ட் கோயின், தங்க சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் பொழுது Audi 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-900-4599.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமட் தம்சேன் 4-3-7-8-6-0-7-0-2
3: ஸ்காப்ரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில் ஃபீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 மணி முதல் 11 மணி வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃப் கொத்து ரொட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோ அவென்யூ, யூனிட் 28, 6476565690.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
3: 416-900-4599.
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7

0: நேரம் காலை 11:44 நிமிடம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ள போன்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வாராந்த விற்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாயகத்து பழங்களுக்கான ஒரு விஷேட விற்பனையும் வழங்குகிறார் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். அதுபோல இலங்கை இந்திய கரீபன் நாடுகள் இறக்குமதி செய்யப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கலாம். சீலா பவுன் 6.89, திரளி பவுன் 6.89, லேன் திணைப்பர் பவுன் 9.89, சூடை பவுன் 3.89, மெட்ரல் பவுன் 5.89, பால்சுரா பவுண்ட் 7.89, ஊர்கோழி 6.89, 3 ஒரு கோழி 19.99 நீங்கள் பெற்றுக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுண்ட் 7.99, போ பவுன்ஸ் ரால் பாக்ஸ் 16.99, பீஃப் லிவர் வந்து பவுன் 5.99, போக் பீஃப் வந்து விஷேடபிள் பெற்றுக்கலாம். பாபிக்கு ஏற்ற அனைத்து மீட் வகைகளும் மெரினேட் செய்து திரகண்டார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். நீங்கள் பாட்டி கேட்ட வகையிலும் ஆர்டர் செய்து பெற்றுக்கலாம். அதேபோல சிலோன் சீலா, சிலோன் கொடுவா, சிலோன் பாறை, சிலோன் ஸ்னாப்பர், ஊசிக்கணவன் சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 200 மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் விற்பனையாகிறது. 8 pounds முழுவதும் 9.99, 300 மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99 நீங்கள் பெற்றுக்கலாம். யூஆர்பி 8 pounds குத்தரிசி 9.99, 8 pounds உருத்ரா சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 8 pounds ரவை 7.99, 6 pounds கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99. அதுபோல 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 3 டின்ஃபிஷ் 4.99, 3 கரிச்சந்திரா நூடுல்ஸ் $6 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எம்டி பிராண்டின் சில்லி காளி, கொச்சிலி, பாபிக்யூ சோஸ் என்று சொல்லி அத்தனையுமே ஒவ்வொன்றும் 3.49 படி நீங்க பெற்றுக்கலாமா. ஆர்கானிக் மளிகை பொருட்களை நீங்க பெற்றுக்கலாமா. ரவை பருப்பன் சொல்லி ஏராளவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பசுமையான மரக்கறி இந்த வாரம் குறிப்பாக 6 தேசிக்க 1.99, கத்திரிக்காய் பவுன் 1.99, புடலங்காய் 2.99, பாவக்காய் 2.99, தக்காளி பழம் 1.99, முருங்கைக்காய் 6.99, கேல் கொலாட் தாமரை கிழங்கு கட்ட ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஊர் சின்ன வெங்காயம் 5.99, மரவள்ளி கிழங்கு 1.49, ஜிஞ்சர் பவுன் 2.99, 10 pounds உருளைக்கிழங்கு 4.99, பூசணிக்காய் பவுன் 1.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வல்லாறை பொன்னாங்கானி கத்திலை உருக்கியே என்று சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். தாயகத்து பழங்களுக்கான ஒரு விற்பனை இடம்பெறுகிறது. சிலோன் கப்பல் வாழைப்பழம், சிலோன் இதர வாழைப்பழம், மாம்பழம், மல்லிகா மாம்பழம், கிளவுடையா மாம்பழம் என்று சொல்லி ஏராளமான சுவை கொண்ட மாம்பழ பாக்ஸை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் பவுன்ஸ் 1.49 முழுமையாக பெறுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, அல்லது நீங்கள் 10 pieces அடங்கிய இளநீர் வந்து பாக்ஸாக பெறுகின்ற பொழுது $30 நீங்க பெற்றுக்கலாம். செவ்வளவு நிறைய விசேட விலையை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ரம்புட்டான் பவுன் 4.99, பப்பாப்பழம் ரெட் கிரேப்ஸ் 1.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அன்னசி பழம் 3.99, மாதுளம்பழம் 2.59, கொய்யாப்பழம் 3.99, அவகாடா 3.99, அதுபோல ஃப்ரெஷ் கோனை பெற்றுக்கொள்ளலாம். சின்ன ஆரஞ்சு 1.99, ஆரஞ்சு 1.29, ஆப்பிள் 1.99, ரெட் பழம் 2.29, ஏசிஎம்பிஎஸ் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஏராளமான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ்கோடன் பிஞ்சந்தபில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் வந்து வந்திருக்கும்.

0: நேரம் காலை 11:52 வீக்கெண்ட் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த ஒரு சம்பவம், இது வெஸ்ட்மோர்லாண்ட் கவுண்டியில் வெஸ்ட்லி ஃபேமிலி சர்வீஸ்னால் இயக்கப்படுகின்ற ஓபன் யோர் ஹார்ட் டு சீனியர் என்கின்ற ப்ரோக்ராம் ஃபெடரல் ஃபண்டிங் போதாமை காரணமாக மூடப்படுவதாக அறிவித்திருந்தார்கள். உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்காக இந்த திட்டத்தை சார்ந்திருக்கின்ற நலிவடைந்த முதியவர்களுக்காக இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது என்று சொல்லலாம். டயானா என்கின்ற ஒரு வயோதிப பெண்ணிற்கு இந்த செய்தி வந்து ஒரு பேரிடியாக மாறியிருக்கின்றது. எனக்கு யாருமே இல்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார். என்ன நடக்கப் போகிறது, எனக்கு உணவு எங்கிருந்து கிடைக்கும், நான் எப்படி சாப்பிடுவேன், அப்படி என்று அவர் பல தடவை வந்து யோசித்திருக்கின்றார். அமைதியாக இருந்தால் எதுவுமே நடக்காது, யாராவது செவிசாய்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தன்னுடைய கதையை வந்து பயந்திருக்கின்றாராம் ஒரு உள்ளூர் தொலைக்காட்சி நிலையத்திற்கு. அவர்களை தொடர்பு கொண்டிருக்கின்றார். பின்னர் அந்த தன்னுடைய விஷயத்தை, இந்த விஷயம், இந்த மூடப்படுவதாக அறிவித்த விடயத்தை வந்து அவர் அந்த தொலைக்காட்சி நிலையத்தை வந்து அணுகி அந்த விடயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டும் என்று தான் நினைத்தேன், யாராவது ஒருவருக்கு தெரிய வேண்டும், அப்படி என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இவருடைய கதை வந்து மனதை தொட்டிருக்கின்றது, பலருடைய மனதை வந்து இந்த கதை வந்து தொட்டிருக்கிறது, அதுவும் ஒருவருடைய மனதை வந்து வெகுவாக தொட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும்.
1: ஆமாம், எவ்வளோ வெகுவாக தொட்டிருக்கு அப்படின்னா, அந்த நியூஸை கேட்ட உடனே அவங்க அந்த பெயர் வெளியிட விரும்பாத அந்த ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, $100,000 நான் டொனேட் பண்ணுறேன் இமீடியட்டாக, இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இன்னும் சொன்ன மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் யார் என்ன அதெல்லாம் யாருக்கும் சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அனானிமஸாகவே இருந்திருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம இந்த பேட்டி கொடுத்தவங்க அந்த ஒரு மூதாட்டிக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் பயனடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த பயனாளர்கள் எல்லாமே வந்து ரொம்பவும் ஒரு ஹாப்பியான ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு விஷயமே அப்படின்னா, அந்த டோன்ட் சஃபர் இன் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் டீல் பண்ண முடியும்னா ஓகே, டீல் பண்ணவும் முடியல, நீங்கள் வேறு யாரை ஹெல்ப்பும் வரணும்னு எதிர்பார்த்துருக்கீங்க, அந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் வாயத்திலேருந்து ஏதாவது கேட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். த பவர் ஆஃப் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க,
0: கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படி என்று கூட சொல்லியிருக்காங்க.
1: ஆமாம், கேட்டாலும் என்ன ஆக போகுது, ஒன்று கிடைக்க போகுது இல்லாட்டி கிடைக்காம இருக்க போகுது, அதை விட மோசமான ஒன்று நடக்க போகிறது இல்லை இல்லையா. ஸோ அதனால் யாருமே வந்து தயக்கப்படாமல் கேட்கணும் அப்படின்றத இந்த பாட்டியமாக வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா,
0: போல ராஜேஷ் அந்த நன்கொடை கொடுத்தவர் இருக்கிறார் தானே, இப்போ அந்த வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியப்படாது அப்படி என்ற வகையில் வந்து ஏராளமானவர்கள் இந்த மாதிரி நன்கொடை மற்ற உதவியை செய்து கொண்டிருக்க
1: நல்ல விடயங்கள்
0: உலகத்தில் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமதி இருக்கின்றது.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989 3-2-2-9-8-9. Some conditions may apply.
3: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
1: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
2: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
1: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building உள்ளே 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.

வாடி மசக்காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு மானே மாங்கு இல்லை.

0: சாட்டர்டே நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே வானம் நமதே. நேரம் நண்பர்கள் 12:06 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நம்தே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொராண்டோவில் தொடர்ச்சியாக எல்லோ வார்னிங் விடுக்கப்பட்டிருக்கின்றது. சிவியர் தண்டர்ஸ்டோமுக்கான அறிவுறுத்தலும் இப்பொழுது சுற்றுச்சூழல் கனடாவினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. டொராண்டோவில் இன்றைய காலநிலையை இப்பொழுதைய காலநிலையை பார்க்கும் பொழுது 23 degrees Celsius ஆகவும் உடல்நிலை 29 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
1: ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்றதுக்கு 416-824-1211 ஃபோன் பண்ணுங்க, இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நீங்க மெயில் அனுப்பலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கம் மூலமாகவும் யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல் மூலமாகவும் நீங்க எங்களோட கான்டாக்ட்ல இருக்கலாம்.
0: டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 4% அதிகரிக்கப் போகின்றது.

0: நறுக்கி செய்.
1: நேரம் நண்பர்கள் 12:11. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல கதைகள் என்று சொல்லலாமே ராஜேஷ்.
2: ஆமா, நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம சுத்தி நடக்கிற நல்ல மனிதர்கள், நாயகர்கள், நாயகிகள் அவங்கள தான் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில தான் இப்பயும் ஒரு சூப்பரான மேட்ச் ஒன்று பார்க்க போறோம்.
1: இந்த மாதிரி தொண்டையெல்லாம் அடிக்கடி இப்படி இப்படி செருமிச்சுன்னு சொல்லிச்சோம்னா இதுக்கெல்லாம் யார் காரணம் வேண்டாம், இந்த உங்களுடைய விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப இந்த நம்பிக்கை தருகின்ற நல்ல விஷயம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்றால், மிஷிகன் கடற்கரையில் இடம்பெற்ற ஒரு அச்சமூட்டும் சம்பவம் ஒரு தாயின் தைரியம் மற்றும் நம்பிக்கையின் கதையாக மாறிக்கிறதுன்னு சொல்லலாம். 2 வயது சிறுமி ஒருவர் சுய நினைவின்றி மூச்சு விடாமல் தண்ணீரில் இருந்து மீட்கப்பட்ட ஒரு சம்பவம். இது வந்து மெரிசா என்கின்ற ஒரு பெண் உடனடியாக தன்னுடைய சிபிஆர் பயிற்சியை பயன்படுத்தி இந்த சிறுமி 2 வயது சிறுமியை வந்து காப்பாற்றி இருக்கிறாராம்.
2: ஆமா, மெரிசா முஜிகா அப்படின்ற இந்த பெண்மணி தான் நீங்க அந்த மிஷிகன்ல இருக்கிற ஒரு பார்க்ல, வெர்சிலிஸ் பார்க் அப்படின்ற பார்க்கில் அந்த வாட்டர் ஈவெண்ட்லாம் இருக்க போல இருக்கு. அந்த இதில் அங்கே 2 வயசு குழந்தை ஒன்று அவங்க அம்மா கூட விளையாண்டுருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய தண்ணியில் வந்து அப்படியே சுயநலம் இல்லாமல் வந்திருக்கு, மூச்சு பிச்சு இல்லாமல் வந்திருக்கு. அந்த அம்மா தண்ணியை விட்டு வெளியே கூட்டு வராங்க. அந்த அம்மாவுக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி பக்கத்தில் இந்த பார்த்த மரிசாவுக்கு அவங்களும் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறாங்க. ஐயோ, இந்த மாதிரி ரொம்ப சின்ன குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்போ தான் யோசிச்சிருக்காங்க, நம்ம குழந்தையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கு படித்த அந்த சிபிஆர் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த ட்ரைனிங்குமே வந்து ஞாபகம் வந்திருக்குது. இதை மாதிரி மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே வந்து ஓடி போய் அந்த குழந்தை எங்கள் அம்மா கிட்டே இருந்து வாங்கி அந்த குழந்தைக்கு தன் வாய் மூலமாக அந்த குழந்தையோட வாய்க்கு காற்றை வந்து கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து எதுவும் பலனும் இல்லை. அந்த அந்த குழந்தை அப்படியே தான் இருந்திருக்கு. உடனே வந்து சரி, செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ண ஆரம்பிப்போம். செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணி பண்ணிச்சுன்னா அதுலேருந்து சுவாச பையில் இருக்கிற அந்த கொஞ்சம் பிளாக் எதாவது இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி காற்றை உள்ளே எடுக்கும் அப்படின்னு சொல்லி செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது 2 நிமிஷம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பண்ணது வெறும் 2 நிமிஷம் தான். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு யுகமாக அவங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா உயிருக்கு போராட்டு இருக்கிற குழந்தை அவங்களோட அவங்க முழு பலத்தையும் அப்ளை பண்ணி அந்த செஸ் கம்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த 2 நிமிஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த குழந்தை அப்படியே நகரத்தை பார்த்து கொஞ்சம் மூச்சு வாங்கிறத பார்த்தோடனே அவங்களுக்கு இவங்களுக்கே திரும்ப உயிர் வந்திருக்கு. அப்புறம் உடனே அவங்க பாராமெடிக்கல்லாம் வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் இப்போ அந்த குழந்தை வந்து நல்லா நலமாக இருக்குது,
1: நல்ல இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி விடயங்களை வந்து நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த மீட்பு பணி என்பது வந்து சரியான ஒரு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து அந்த மீட்பு பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. சில வழிகளில் தோல்வியாக அது சென்றடையலாம், இல்லாவிட்டால் வெற்றியாக கூட சென்றடையலாம். பெரும்பாலான விடயங்களில் வந்து வெற்றியாகத்தான் அது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி ஆங்காங்கே நல்ல மனிதர்கள் வந்து உடனடியாக வந்து அந்த விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கலாமே ராஜேஷ்.
2: கண்டிப்பாக. மரிசா பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான். இருந்தாலும் அந்த சமயத்தில் அவங்க சின்ன அந்த ஒரு ட்ரைனிங் மூலமாக அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு தைரியம் வேணும். யாராக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு தைரியம் வேணும் பார்த்தீங்களா. தைரியத்தினாலதான் இவங்க வந்து ஒரு பெரிய ஹீரோ பண்ணிக்கிறாங்க.
1: அது மட்டும் இல்லாமல் ராஜேஷ், இந்த வேலை இடங்களில் வந்து இந்த மாதிரி சிபிஆர் ட்ரைனிங் வந்து அளிக்கின்றார்கள். அது எவ்வளவு பெரிய உதவியாக இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி வேலையில வந்து பயின்றதன் மூலம் தான் இவர் வந்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த சிபிஆரை செய்யக்கூடிய நிலையில் வந்து இருந்திருக்கிறார்.
2: கண்டிப்பா.
1: இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற விடயங்களை நாங்கள் அவ்வப்போது உங்களோடு 1 மணி வரை பகிர்ந்து கொண்டிருப்போம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நமதே.

0: 12:20 ஃபிஃபா கொண்டாட்டம் இந்த வார இறுதியோட முடிய போகுது அப்படின்ற
1: அந்த கவலையும் இருக்குது, அதே மாதிரி சந்தோஷமும் இருக்கிறது. யார் வின் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது.
0: ஆமா ஆமா, இப்போ முடிவு தெரிஞ்சு போச்சு. அதாவது யாரு வந்து கடைசியில் இருக்க போறாங்க அப்படின்ட்டு, இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு ஸ்பெயின் இன்னொன்னு அர்ஜென்டினா அப்படின்னு நாளைக்கு இருந்தாலுமே மூணாவது இடத்துக்கு யாரு போட்டி போடுறது அப்படின்றது இன்னைக்கு ஒரு கேமும் இருக்குது. ஏன்னா செமிஃபைனல்ஸ்ல தோத்து போன இரண்டு டீம் இங்கிலாந்து பிரான்ஸ் ரெண்டுமே வந்து நல்ல சூப்பரான ஒரு டீம் தான், நல்ல வலிமையான டீம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகக்கோப்பையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோர் டீம் ரேங்க் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இறுதி போட்டிக்கு வந்திருக்கிறாங்க. ரேங்க் ஒன், ரேங்க் டூ, ரேங்க் த்ரீ, ரேங்க் ஃபோர், நாலு பேருமே வந்து செமிஃபைனல்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ தான் அடுத்த ஃபைனல்ஸ்க்கு போக போகிறாங்க. ஸோ இங்கிலாந்து பிரான்ஸ் இதில் மூணாவது இடத்துக்கு யார் இன்றைக்கி ஜெயிக்க போகிறா அப்படின்றது இன்றைக்கி 5 மணிக்கு நடக்க போகிற மயாமியில் நடக்க போகிற கேமில் தெரிய போகுது. ரெண்டு டீம்லேயுமே ஹாரி கேன் இங்கிலாண்டில் இருக்கார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்பே இருக்கார். பாப்பே வந்து இப்போதைக்கு அவர் தான் வந்து நிறைய கோல்ஸ் போட்டிருக்காரு. ஸோ இவங்க நீங்கள் ஃபைனல்ஸ் போகலாம் கூட அதிகபட்சமாக கோல் போட்ட நபருக்கு வந்து இந்த கோல்டன் பூட் அப்படின்னு ஒரு அவார்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு கூட ஒரு சின்ன போட்டி இருக்குது. இன்றைக்கி நிறையா கோல் போட்டு நம்ம வந்து அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருப்போம் ரெண்டு பேருமே போட்டிருக்கலாம். இருந்தாலும் நாளைக்கு தான் தெரிய வரும், நாளைக்கும் வந்து கேம் இருக்கு, அதுல யார் கோல் போட போறாங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பரபரப்பான கேம் தான் பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும். அவங்க அந்த செமிஃபைனல்ஸ்ல அந்த கேம்ல 5 மணிக்கு இன்னைக்கு கேம் இருக்குது. அவங்க செமிஃபைனல் அந்த கேம்ல என்னதான் ஸ்ட்ராங்கான டீமா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அக்ரஷன் இல்லாமல் விளையாண்ட மாதிரி ஒரு பார்வை இருந்துச்சு. அதனால தான் ரெண்டு பேருமே தோத்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அந்த அக்ரஷனை இன்னைக்கு கொண்டு வருவாங்க, அட்லீஸ்ட் ஒரு மூணாவது இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு இங்கிலாண்டும் பிரான்ஸும் போட்டி போட போகிறாங்க. நான் அப்படியே விளையாட்டாக கேட்டேன், நம்ம ஜெமினி கிட்ட கேட்டேன், ஜெமினிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம்ல, ஜெமினி நீ சொல்லு இன்னைக்கு யார் ஜெயிக்க போகிற அப்படின்ட்டு. நான் ஒரு ஏயா நான் எதுவும் சொல்ல தெரியாது, அதெல்லாம் ஓகே, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன் நான். ஆ, என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு பிரான்ஸ் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு நம்ம ஜெமினியே சொல்லியிருக்குது.
1: கேட்டீங்களா
0: சாட்சி பீட்டா? அடுத்த ஒரு பாட்டு போட்டு வந்து கேட்போம்.
1: சாட்சி
0: பீட்டி அதே மாதிரி இருக்கா இல்ல
1: வேற ஏதாவது சொல்லுதா அப்படின்னு நாங்கள் கேட்டு பாத்துடலாம். சரி, இந்த நேரத்துல வந்து நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களையும் நாங்கள் கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பசுமையான மரக்கறிகளை பெருக்கலாம். 6 தேசிக்கு 1.99, கத்தரிக்காய் பாவன் 1.99, புடலங்காய் 2.99, பாவக்காய் 2.99, தக்காளி பழம் 1.99, முருங்கைக்காய் 6.99, கேல் பலாட் தாமரை கிழங்கு கட்டு ஒவ்வொன்றும் 2.99, ஊர் சின்ன வெங்காயம் 5.99, மரவள்ளி கிழங்கு பவுன் 1.49, ஜிஞ்சர் பவுன் 2.99, 10 பவுன் சுருளை கிழங்கு 4.99, பூசணிக்காய் பவுன் 1.49, பல்லாரை, பொன்னாங்கானி, அகத்திலை, ஊர்க்கீரை, ஃப்ரெஷ்ஷான கீரை இப்படி என்று சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த வாரத்துக்கான ஒரு மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேலையும் கூட வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஊரில் உண்டு மகிழ்ந்த அத்தனை தாயகத்து பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். சிலோங்கப்பல் வாழைப்பழம், சிலோனுதிர வாழைப்பழம், மாம்பழம், மல்லிகா மாம்பழ பாக்ஸ், லோடிய மாம்பழ பாக்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 1.49, ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99 பாக்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற பாக்ஸ் 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30, ஃப்ரெஷ் அவ்வளவு நீரை பெற்றுக்கொள்ளலாம். அதே விலை ரம்புட்டான் பவுன்ஸ் 4.99 பாக்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். பபா பழம், ரெட் கிரேப்ஸ் வந்து பவுன்ஸ் 1.99 பெற்றுக்கொள்ள முடியும். அன்னாசி பழம் 3.99, மாதுளம் பழம் 2.99 பெற்றுக்கொள்ளலாம். கொய்யா பழம் 3.99, அதே விலை சோப்பு கொய்யா பழம், தாய் கொய்யா பழம் என்று சொல்லி விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம். அவக்கோடா 3.99, அதே விலை ஃப்ரெஷ் கோடை பெற்றுக்கொள்ளலாம். சின்ன ஒரேஞ்ச் 1.99, ஒரேஞ்ச் 1.29 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆப்பிள் 1.99, ரெட் பழம் 2.29, ஏசியன் பிஎஸ் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் கூட விற்பனை இடம்பெறுது. சீலா பவுன் 6.89, திரளி பவுன் 6.89, லேன் சினைப்பர் 9.99, சூடை பவுன் 3.99, மெக்ரல் பவுன் 5.99, பால்சுரா 7.99, உர்கோழி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 7.99, போ பவுன் ரால் பாக்ஸ் 16.99, பீஃப் லிவர் 5.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். போக் பீஃப் அதனுடன் ஃப்ரெஷ்ஷான சிலோன் நண்டு என்று சொல்லி அதனை பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்குக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்தார்கள். அதேபோல சிலோன் சீலா, சிலோன் கொடுவா, சிலோன் பாறை, சிலோன் சினாப்பர், ஊசிக்கணவா என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் பல நூற்று கணக்கான மளிகை பிறகு இந்த வாரம் 8 பவுன்ஸ் முழுவதும் 9.99, 300 கிராம் மேகி கோகனமிக் பவுடர் 3.99, கியூஆர்பி குத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, 8 பவுன்ஸ் உருத்ரா சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசன் 4.99, 900 கிராம் மிளகாய் தூள் 8.99, 3 டின் ஃபிஷ் 4.99 பெற்றுக்கொள்ளலாம். 3 கரிச்சந்திர நூடி $6, அதுபோல எம்டி பிராண்டின் சில்லி காலி காட் சில்லி பாபிக்கு சோஸ் எல்லாம் ஒன்று 3.49 படி நீங்க பெருக்கொள்ள முடியும். 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல் 780 மற்றும் பவுன்ஸ் மைசூர் பருப்பு 680 நீங்க பெருக்கலாம். இன்னும் ஏராளமான பொருட்களை நேரடியாக இருக்கின்ற பொழுது பெருக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப் கடன் பிஞ்ச் அந்த பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நம்பி நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் இயர் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 E3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகில் நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
0: பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல். வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய்த்துக்கு 895. வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 495. 10 தோசை சம்பல் சாம்பாருடன் 745. 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 395. வாழை இலையில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்களுடன் 1295. வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 1495. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
5: Primal Toyota. Toyota Vahana Vitpanayil Pala Varada Anubhavam Vaindha Chitra Selvanathan Ippoludu Scarboroughville Ungal Karigilulla Primal Toyota Vil Paniyaatukindrar.
6: This is Chitra Selvanathan from Primal Toyota. Ungalukaga Kaathukondirukiren. Vaango Paakalam.
5: ஏதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டாடா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டாடா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
9: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: செயற்கை நுண்ணறிவுக்கான தரவு சேமிப்பு மையங்கள் கனடாவின் நீர்வளத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் தொடர்பில் பெரும்பாலான கனேடிய மக்கள் கவலையினை கொண்டுள்ளதாக புதிய லெஜே கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த தரவு மையங்களை குளிர்விக்க பயன்படுத்தப்படும் பாரிய அளவிலான தண்ணீர் முக்கிய கரிசனியாக உள்ளது. இந்நிலையில் கனடாவின் தரவு சேகரிப்பு மையங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என 79% தமது மின் கட்டணங்கள் உயர்வதற்கு வழிவகுக்கும் என 81% கவலை வெளியிட்டுள்ளனர்.
1: தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான கூட்டணி பேச்சுக்கள் ஆரம்பித்துவிட்டதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 2029 தமிழ்நாட்டில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும் எனவும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற 5 வருடங்கள் காத்திருக்க தேவையில்லை என்றும் திமுகவுக்கு பாஜக ஆசை காண்பிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் 5 ஆண்டுகளுக்கு உறுதியாக ஆட்சி தொடரும் என்றும் தெரிவித்துள்ள கார்த்தி சிதம்பரம், பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் நிலைப்பாட்டை திமுக மாற்றாவிட்டால் இன்னும் மோசமான விளைவுகளையே அக்கட்சி சந்திக்கும் என எச்சரித்துள்ளார்.
0: இலங்கையின் போரின்போது ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களின் காணிகளை மீண்டும் மக்களிடம் கையளிக்க வேண்டும் என சம உரிமை இயக்கம் மற்றும் சமூக நீதிக்கான மக்கள் பேரவை ஆகியன அழைப்பு விடுத்துள்ளன. பலாலி போன்ற பகுதிகளில் மக்களின் காணிகள் ராணுவத்தால் பறிக்கப்பட்டு 36 ஆண்டுகள் கடந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவை, யுத்தம் முடிந்து 14 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இலங்கையின் ஆட்சியாளர்களால் அக்காணிகளை விடுவிக்க முடியாமல் உள்ளமை துரதிருஷ்டவசமானது என விசனம் வெளியிட்டுள்ளன.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்துனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
2: வீக்கெண்ட் வைப்ரேஷன் ஈஸ்ட் FM 102.7.

0: This is Singham Town. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 4-5890. உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-412-821-0462. Some condition apply.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
2: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
3: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
2: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
3: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
2: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
3: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
4: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எவரெஸ்ட் பர்னிச்சர் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேலை வழங்குகிறது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்துக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சி அறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன், சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: நேரம் நண்பர்கள் 12:45. வீக்கெண்ட் எஃப்எம்எல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் 8 பவுன்ஸ் முழுவதும் 9.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, யூஆர்பி குத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, 8 பவுன்ஸ் உருத்ரா சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 3 டின்ஃபிஷ் 4.99, 3 கரிச்சந்திரன் நூடிஸ் $6. இதேபோல எம்டி பிராண்டின் சில்லி, கார்லிக் கொட் சில்லி, பாபிக்யூ ஸ்வீட் சோஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் 3.49 படி நீங்க பெற்றுக்கலாம். ஆர்கானிக் மளிகை பொருட்களை கூட நீங்க பெற்றுக்கலாம். குறிப்பாக மாரவை பருப்புன்னு சொல்லி ஆர்கானிக் தயாரிப்புகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.89, 8 பவுன்ஸ் மைசு பருப்பு 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். 6 தேசிக்காய் 1.99, கத்திரிக்காய் பவுன் 1.99, புடலங்காய் பவுன் 2.99, பாவக்காய் பவுன் 2.99, தக்காளி பழம் 1.99, முருங்கைக்காய் 6.99, கேல் குளம் தாமரை கிழங்கு கட்டு ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஊர் சின்ன வெங்காயம் 5.99, மரவள்ளி கிழங்கு பவுன் 1.49, ஜிஞ்சர் பவுன் 2.99, அதேபோல 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, பூசணிக்காய் 1.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வல்லாரை, பொன்னங்காணி, அகத்தியிலை, ஊர்கீரை என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஏராளமான பசுமையான மரக்கறிகளை கூட இந்த வாரம் வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதேபோல நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது தாயகத்து பழங்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் கப்பல் வாழைப்பழம், சிலோன் இதர வாழைப்பழம், மாம்பழம், மல்லிகா மாம்பழ பாக்ஸ், பலாப்பழம் பெற்றுக்கொள்ள முடியும். பவுன்ஸ் 1.49 படி பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, பாக்ஸ் எடுக்கின்ற பொழுது $30. அதுபோல ஃப்ரெஷ்ஷான சிவரணியை பெற்றுக்கொள்ளலாம். ரம்பட்டன் 4.99 பக்ஸாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் ரெட் கிரேப்ஸ் பவுன்ஸ் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அன்னாசி பழம் 3.99, மாதுளம்பழம் 2.59, கொய்யாப்பழம் 3.99, சோப்பு கொய்யாப்பழம், தாய் கொய்யா பழத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவக்காடா 3.99, ஃப்ரெஷ் கோனை பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல சின்ன ஆரஞ்சு 1.99, ஒரேஞ்ச் 1.29 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பிள் பவுன் 1.99, ரெட் பிளம் 2.29, ஏசியன்பிஎஸ் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சீலா பவுன் 6.99, திரளி பவுன் 6.99, லேன் சினிப்பர் 9.99, சூட மீன் பவுன் 3.99, மேக்ரல் பவுன் 5.99, பால் சுரா 7.99, ஊக்கோழி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் டம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 7.99, ஃபோர் பவுன்ஸ் ரால் பாக்ஸ் 16.99, பீஃப் லிவர் வந்து 5.99, அதுபோல போக் பீஃபுக்கு கூட விஷயமா பெற்றுக்கலாம். பாபிக்யூக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் பிரண்ட் செய்தும் தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையல் உபகரணம் சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: இந்த தகவலோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு கலையத்தில்
0: சஞ்சயன் மற்றும் சுரேகா.
1: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
0: உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ்
1: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேர்களே வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
1: 416-461-6401.
2: Ajax Nissan and Infiniti Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
0: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கடப்படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17-18 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026. 4167-2006.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
5: The one and only Weekend Wonder. Weekend East FM. Where are
6: you? Weekend East FM.
5: 102.7. Weekend East FM.

0: நீங்கள் அவளுடன் பார்த்துக் கொண்டிருக்கும்.
1: வணக்கம்.
2: ஒழுங்கா கண்டினியூ.
3: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
4: தாங்க முடியலையே.
3: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் FM காற்றலைகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
1: சூப்பரா இருக்குங்க.
5: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமையான வணக்கம் முடிஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
6: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
5: 18 தேதி ஜூலை மாதம் 2026 வருடம் சனிக்கிழமை வெற்றி பாட்டோடு நேர்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் ஓடு சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாங்கள் 8 கேள்விகள் வளமை போல் எடுத்து வந்திருக்கிறோம். அந்த 8 கேள்விகளுக்கும் 8 நேர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு இலக்கத்தை தெரிவு செய்யலாம். கேள்வியை சொல்லும் 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி வெற்றி பாடலை வெற்றி கொள்ளலாம். இதுதான் அந்த ஃபார்மட். உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். எனவே இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
6: 4155 4040 40.
5: மழையுடன் கூடியவர் பொழுதாக இருக்கின்றது. இரவு நள்ளிரவு முதலே மழை ஆரம்பம். அதே போலவே பார்த்தால் இடியுடன் கூடிய மழையாக இன்று நாள் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. 21 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. 25 உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேலை 24 டிகிரி செல்சியஸாகவும் நள்ளிரவு வேலை 17 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும் என்றும் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வெளிச்சம் நிறைந்த பிரகாசமான பொழுதாக இருக்கும் என்றும் அதிகூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், அதை குறைந்த வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ்.
6: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
5: அதே போலவே 102.7 காற்றலையின் ஊடாக நீங்கள் இஸ்டெஃபமை கேட்கலாம். அதே போலவே இஸ்டெஃபன்.ca மூலமாக இணைந்து இணையதளம் மூலமாக எமது இஸ்டெஃபம் நிகழ்ச்சிகளை துல்லியமான ஒலித்தெளிவோடு கேட்கலாம். ஆப்பிள் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை பயன்படுத்துகின்றவர்களும் எமது ஆப்பை டவுன்லோட் செய்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
6: அலுவலக தொழிலக்கம் 4168241212 istfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
5: Facebook, Instagram, TikTok istfm தமிழ், YouTube istfm102.7. istfm தொடர்புகளுக்கு 416-824-1212 இணைந்து கொள்ளலாம். நீங்களும் வெற்றி பாட்டோடு

0: 1:07 ஈஸ்ட் எஃப்எம்ஓடு இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேலை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒருவரிடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சியறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: வெற்றி பாட்டில் இணைந்திருக்கின்ற நேரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஸ்ரீஸ்கந்தராஜா.
2: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க? உலகின் மிக பெரிய வெப்ப மண்டல மழைக்காடு எங்கு உள்ளது? உலகின் மிக பெரிய வெப்ப மண்டல மழைக்காடு எங்கு உள்ளது?
0: திரும்ப சொல்லலாம். ஸ்ரீஸ்கந்தர் ராஜா, நன்றி இணைந்து கொண்டமை.
2: நன்றி
0: நன்றி நன்றி. சரி, உலகிலேயே மிகப்பெரிய வெப்ப மண்டல மழைக்காடு எங்கு உள்ளது என்று கேட்டால் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், அதுதான் வெப்ப மண்டல மழைக்காடாக இருக்கின்றது. எனவே நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: மார்க்மன் மேக்டிகல் சந்திப்பில் The Chop Shop Barbers உங்களுக்கு ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் ப்ரைஸில் வழங்குகின்றார்கள். இப்பொழுது ஓப்பனிங் ஸ்பெஷல் ப்ரொமோஷனாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையான வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்டிகல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொல்லி எந்தெந்த நாடுகளை ஊடுருவி வருகின்றன சொல்லி சொன்னால் பிரேசில், பெரு, கொலம்பியா, பால்வியா, வெனிசுவேலா, ஈக்வடோர், கயானா இந்த நாடுகளெல்லாம் அது ஊடறுத்து வருகின்ற ஒரு வெப்பமண்டல காடாக இருக்கின்றது. 1:12 நீங்களும் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து சரியான பதிலை சொல்வதற்கு இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். வலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: ஃபிஃபா உலக கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஏஸ்ட் எஃப்எம் 102.7 அந்த தகவலில் நாங்கள் இந்த பாட்டுக்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் தரப்போகின்றோம்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: ABS Mr. P. சிங்கராஜ் is the best for the Tamil community.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்,
7: என்னது
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599.
10: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto.
11: மீனாட்சி மீனாட்சி
10: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
12: It's time to Toyota at Brimmel's Toyota Summer Savings Event.
13: நேர்களுக்கு வணக்கம். மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டாவில் இருந்து பி எஸ் சுதாகரன். July 16th-20th வரை தெரிவு செய்யப்பட்ட வாகனங்கள்ல $8,000 வரை நீங்க சேமிக்கலாம். கையிருப்புல இருக்கிற வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிட், $400 ஸ்டோர் கிரெடிட், எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ ஹோம் இவி சார்ஜிங் கிட், அதே மாதிரி 12 டெமோஸ் வாகனங்களை வாங்கிக்க அதிகமாக சேமிக்கலாம். பிரிமல் டொயோட்டா மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் அழையுங்கள். பி எஸ் சுதாகரன் 416-292-0033.
14: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
15: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
14: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
16: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
0: உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: ஒரு மணி 24 நிமிடம் இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமைப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தேர்வில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்த பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
0: பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல். வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல், மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்திலி பொரியல், இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்தா 7.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கிறது.
1: 1:25 அடுத்த நேரத்தை சந்திக்கின்றோம். ஷான் வணக்கம்.
2: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் சுரேகா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கோம். நீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம். இன்றைக்கு
2: இலக்கம் 1, நம்பர் 1.
0: FIFA உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் அதிக ரெட் அட்டைகளை பெற்றுக்கொண்ட அணி எது? FIFA உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் அதிக ரெட் அட்டைகளை பெற்றுக்கொண்ட அணி எது?
2: ஜெர்மனி.
0: திருத்தலாம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி ஷான், சொல்லுங்க, வந்துட்டீங்க, என்ன பாட்டு கேப்போம்?
2: நம்ம தல விஜய் பாட்டு.
0: தளபதி விஜய்
1: கேள்விப்பட்டிருக்கேன். போட்டிகளில் அதிக ரெட் கார்டுகளை பெற்றுக்கொண்ட அணி எதுன்னு கேட்டால் பிரேசில் தான். உலகின வரலாற்றிலே பிரேசில் அணி அதிகபட்சமாக 15 முறை வீரர்கள், அவர்களுடைய அணி வீரர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு விஷயமாக பதிவாக இருக்கிறது வரலாற்றிலே. அதே போலவே அர்ஜென்டினா 10, கேமரூன் 9, உருகுவே 9, நெதர்லாந்து 8 சொல்லி அடுத்த அணிகளாக இருக்கின்றாங்க இந்த ரெட் கார்டுகளை பெற்றுக்கொண்ட அணிகள். சரி, கெஸ் பண்ணலாம், கெஸ் பண்ணி கூட சொல்லலாம் எந்த அணியாக இருக்கும்னு சொல்லி. சரி, அதுக்கெல்லாம் நாங்கள் குழு கொடுக்கல, பட் இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் FM 102.7
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: ஒன்டாரியோவில் எரிந்து வரும் காட்டுத்தீக்களை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசின் செயற்பாடுகளில் எந்த தவறுகளும் இல்லை என கெனடிய இடர் முகாமைத்துவ அமைச்சர் தெரிவித்துள்ளார். நூற்றுக்கணக்கான காட்டுத்தீக்கள் ஒன்டாரியோவை அச்சுறுத்தி வரும் நிலையில் அவற்றினை கட்டுப்படுத்துவதில் மாகாண அரசும் மத்திய அரசும் தோல்வியடைந்துள்ளதாக அவசரகால தீர்மானம் ஒன்றினை பூர்வகுடியின சமூகங்களின் மன்றம் நிறைவேற்றியிருந்தது. இந்நிலையில் காட்டுத்தீக்களை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கும் கெனடிய அரசு மற்றும் இராணுவத்தின் உதவிகளை கோரி ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் விடுத்த கோரிக்கை தமக்கு கிடைத்துள்ளதாக மத்திய இடர் முகாமைத்துவ அமைச்சர் கூறியுள்ளார்.
3: தமிழக வெற்றிக்கழக அரசினை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் மேலும் மூவரை கைது செய்துள்ள போலீசார் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்கள் பணத்தினையும் பறிமுதல் செய்துள்ளனர். 100 கோடி ரூபாய்கள் செலவில் தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களை விலை பேசும் முயற்சிகளில் ஈடுபட்டதாக ஏற்கனவே பல திமுக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மூவரும் இந்த சதித்திட்டத்தின் முக்கிய சந்தேக நபருடன் தொடர்பில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் தலைமறைவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: இலங்கையின் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் சி டி விக்ரமரத்ன உயிரிழந்தமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பல்வேறு தகவல்களை வெளியிட்ட சி டி விக்ரமரத்னவின் உயிரிழப்பு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவர்கள் அடுத்தடுத்து மர்மமான முறையில் உயிரிழப்பது அச்சுறுத்தலானது என அது கூறியுள்ளது. தமது பாதுகாவலரின் துப்பாக்கியை வாங்கி தன்னைத்தானே சுட்டு சி டி விக்ரமரத்ன தற்கொலை செய்து கொண்டதாக ஆரம்பகட்ட செய்திகள் கூறுகின்றன.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM, log on to eastfm.ca.

0: 102.7
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 திகதிகளில். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜின் விஜயநாதன், வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன். ஆகஸ்ட் 1-2 திகதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2-2 திகதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கேந்திரிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதான ஜோதி விழா 2026. 416-321-6104.
6: ஃபிஃபா உலகக்கண்ட போட்டிகள் 2026. ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன், 102.7.
7: ஒரு மணி 42 நிமிடம் இ ஸ்டெஃபம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெற்றி பாட்டில் நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அதுக்கு முன்னதாக அப்போவே சொல்லியிருந்தோம், இந்த ஃபிஃபா 2026 போட்டிகள் இன்று 3வது இடத்துக்கான அந்த போட்டி இடம்பெற போகிறது. மாலை 5 மணிக்கு இடம்பெறுகின்றது. பிரான்ஸும் இங்கிலாந்து மோத இருக்கின்றது. பிரான்சினுடைய அபிமானிகள் எம்பாபேக்காக காத்திருக்கின்றார்கள். அதே போலவே இங்கிலாந்தினுடைய ரசிகர்கள் பெல்லிங்கமுக்காக காத்திருக்கின்றனர். யார் அந்த ரெண்டு பேரும் என்று கேட்டால், நட்சத்திர வீரர்கள், ரெண்டு நாட்டினுடைய நட்சத்திர வீரர்கள் 3வது இடத்திற்காக போட்டி போட போகிறாங்க. இன்றைக்கு மாலை 5 மணிக்கு இந்த போட்டிகள் ஆரம்பமாகும். எனவே ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயம் நாளைக்கு நடக்க போகுது. மாலை 3 மணிக்கு இந்த இறுதிப் போட்டிகள், ஃபிஃபா 2026 காட்பந்தாட்ட போட்டிகளினுடைய இறுதிப் போட்டி நாளை 3 மணிக்கு இடம்பெற காத்திருக்குது. நீங்கள் ரெண்டு செமிஃபைனலும் பார்த்தீங்களா?
0: இங்கிலாந்துக்கும்
7: அர்ஜென்டினாக்கும் இடையிலான போட்டி எதிர்பார்ப்பு நீங்க வேற எதிர்பார்த்தீங்க நடந்தது என்னவோ சரி ஓகே அது என்னன்னு தெரியும் தானே என்ன எதிர்பார்த்தீங்க என்ன நடக்கலன்னு தெரியும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இரண்டு போட்டிகளும் பிரான்ஸ் ஸ்பெயினுக்கும் இடையிலான போட்டிகளும் மிக மிக எப்படி சொல்றது ஒரு விறுவிறுப்பாக நடந்த போட்டி சொல்லி சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக நடந்து பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தேன் பிரான்ஸ் ஒரு கோலாவது போடுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஸ்பெயின் ரெண்டு கோலை போட்டாங்க, அவங்களால போட முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாக்கும் நடந்த போட்டிகள் பார்த்தா மிக மிக ஒரு விறுவிறுப்புன்றதை தாண்டி ஒரு அக்ரெசிவான போட்டியாக நாங்கள் பார்க்கலாம். ஒரு முதல் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சரியான ஒரு அக்ரெசிவாக இருந்தது. அதிகமான ஃபவுல் பெற்றுக்கொண்ட அணியாக அர்ஜென்டினாவும் காணப்படுது. ரெண்டு அணிகளுக்கும் தலா ஒவ்வொரு ஒரு யெல்லோ கார்டு கிடைச்சு நினைக்கிறேன். பிறகு அதுக்கு பிறகு நடந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் கொடுத்து பார்த்தா அர்ஜென்டினா இரண்டு கோலையும் இங்கிலாந்து தான் அதை ஆரம்பிச்சது ஒரு கோலை போட்டு.
0: ஆனால் ஒரு இதை நீங்கள் நோட் பண்ணணும் என்னென்னா அர்ஜென்டினா வந்து முதல் விளையாடுற மாதிரி தெரியல, எல்லாரையும் டயர்ட் ஆக்கிட்டு தான் நாங்கள் அப்படி போடுவோம் அப்படின்ற மாதிரி.
7: இதெல்லாம் ஒரு சைக்காலஜி இதெல்லாம் நாங்க 3 மணி புற கதைக்கப்புறம்
0: அப்படியே
7: இல்ல. இப்ப சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லிச்சோம்னா இன்னைக்கு 5 மணிக்கு நடக்க போகிற போட்டி மூன்றாவது இடத்தை யார் பிடிக்க போகின்றார் கேள்விக்குரிய போட்டியாக இருக்கப்போ பிரான்ஸா அல்லது இங்கிலாந்து ஆண்டு. நாளை நாள் நடக்க இருக்கிற இறுதி போட்டியானது அர்ஜென்டினாவா ஸ்பெயினா என்ற விஷயம் நாளைக்கு அது வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். நேரம் 1:45.

0: $1,200 முதல் $1,300 மதிப்புள்ள அழகான செக்ஷனல் சோஃபா $800 மட்டுமே. சிலசி ஃபர்னிச்சர்ஸ், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்போரோ. 416-731-7044.
1: கரண், வணக்கம். வணக்கம் கரண்.
2: வணக்கம், எப்படி இருவரும் நலமா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமா இருக்கிறேன்.
0: இந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம். உண்டைக்கு
2: நல்ல தொகுத்து வழங்குறீங்க, எல்லாம் நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்றீங்க. எனக்கு எட்டாம் நம்பர் தான்.
0: மூன்று தலைநகரங்களை கொண்ட நாடு எது? மூன்று தலைநகரங்களை கொண்ட நாடு எது?
2: இந்தியா
0: திருத்தலாம்,
2: அமெரிக்கா
0: திருத்தலாம்,
2: கனடா
0: திருத்தலாம்.
1: அடுத்த கேள்வி கேட்க போறேன். சரி, கனடாவில இருந்து ஆரம்பிப்போம். கனடாவில எந்த மூன்று தலைநகரம் இருக்கு?
2: அது கியூபெக் இருக்கு.
1: கியூபெக் தலைநகரம். சரி, ஓகே, அதை விட்டுறோம். அமெரிக்காவில? சரி, ஓகே, இதுக்கு மேல சும்மா சொல்லி நன்றி கரன், நினைந்து கொண்ட நன்றி. மூன்று தலைநகரங்களை கொண்ட நாடு கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியாக இருந்தது. சரி, ஓகேண்டா, அப்படி அப்படியே தட்டி தூக்கிட்டோம். அதாவது மூன்று தலைநகரங்களை கொண்ட நாடு இது சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவில் பிரிட்டோரியா தான் பார்த்தீங்கன்னா நிர்வாக தலைநகரம், அதாவது எக்ஸிகியூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நகரமாக இருக்கின்றது இந்த பிரிட்டோரியா. அதே போலவே பார்த்தீங்கன்னா கேப் டவுன் இருக்கிறது சட்டமன்ற தலைநகரம், லெஜிஸ்லேட்டிவ் தலைநகரம், சட்டமன்றம்னா நாடாளுமன்ற தலைநகரம் அப்படின்ற எடுத்து கூட எடுத்துக்கொள்ளலாம். அதுபோ அதே போலவே ப்ளோம்ஃபோன்டைன் என்ற நகரம் இருக்கிறது, அது நீதித்துறையினுடைய தலைநகரமாக இருக்கிறது. இப்படி அந்த மூன்று துறைகளையும் வெவ்வேறாக பிரித்து மூன்று தலைநகரங்களை வைத்திருக்கின்ற ஒரு நாடு சவுத் ஆப்பிரிக்கா. இதுதான் சரியான பதிலாக இருக்கிறது. இணைந்து கொண்ட கரண், உங்களுக்கு இணைந்து கொண்டமைக்காக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மூன்று தலைநகரங்களுக்கு மூன்று நாட்டை சொன்னார்
0: கடைசியில் கனடாவும் சொல்லிட்டாரு.

0: 1:52 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் இணைந்து கொள்ளுங்க. அடுத்த நேரம் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: இலங்கையின்
0: மிகப்பெரிய ஆறு எது? இலங்கையின் மிகப்பெரிய ஆறு எது?
2: தொண்டமனாறு.
0: திருத்தலாம்.
2: பேர் வருதில்லையே.
1: ஒரு பதில் சொன்னீங்க பாருங்க. இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆறு என்று சொன்னால் மகாவலியார். மகாவலியார் தான் மிகப்பெரிய ஆறாக கருதப்படுகின்றது. அதை ஒரு கேள்வியாக கேட்டிருந்தோம். கனகாலம் அங்கிருந்து வந்தாலும் கூட சரியான பதில சொல்வார்கள் நம்பி கேட்டோம். மகாவலி கங்கை. சரி, இப்பொழுது நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகிற மலிவு விற்பனை பற்றிய தகவலை கேட்கலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மெயின் சந்தை வருகின்ற பொழுது சீலா பவுன் 6.99, திரளி பவுன் 6.99, லென்ஸ் நேப்பர் 9.99 பவுண்டாக பெற்றுக்கலாம். சூடை பவுன் 3.99, மேக்ரல் பவுன் 5.99, பார்சுலா 7.99, உர்கோலி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99, சிக்கன் பிரஸ்ட் பவுன் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கனவாய் பவுண்ட் 7.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை குறிப்பாக இங்கே போ பவுன்ஸ் ரால் பாக்ஸ் 16.99, பீஃப் லிவர் வந்து பவுன் 5.99, போக் பீஃபை கூட ஃப்ரெஷ்ஷாக பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல சிலோன் சீலா, சிலோன் கொடுவா, சிலோன் பாறை, சிலோன் சால்மனை பெற்றுக்கொள்ள முடியும். ஓசிக்கன வாய் விஷயத்தை விலை பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல பாபுக்கு கேட்ட அனைத்து மீட் வகைகளும் இரண்டாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதுபோல பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக 6 தேசிக்காய் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கத்தரிக்காய் பவுன் 1.99, புடலங்காய் பவுன் 2.99, பாவக்காய் 2.99, தக்காளி பழம் 1.99, முருங்கைக்காய் 6.99, கேல் கொலாட் தாமரை கிழங்கு கட்டு ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஊர் சின்ன வெங்காயம் பவுன் 5.99, மரவள்ளி கிழங்கு 1.49, ஜிஞ்சர் 2.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, பூசணிக்காய் பவுன் 1.49 நீங்க பெற்றுக்கலாம். வல்லாரை, பொன்னாங்காணி, அகத்திலை, ஊர்கீரை என்று சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 300 கிராம் மேகி கோகோனட் மில்க் பவுடர் 3.99, யூஆர்பி குத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, 8 பவுன்ஸ் உருத்ரா சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 3 சின்பிஷ் 4.99, 3 கரிச்சந்திரன் நூடி $100. அதுபோல எம்டி பிராண்டின் சில்லி, காலி, கொச்சில்லி, அத்துடன் பாபிக்கு சோஸ் ஒவ்வொன்று 3.49 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.89, 750 மில்லி ஆணக்கோட்டை நிலையை 7.89 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல தாயகத்து பழங்களுக்கான ஒரு விற்பனை கூட இடம்பெறுவது. வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு டென்ட் சேலாக தந்து கொண்டிருக்கிறார்கள். சிலோன் கப்பல் வாழைப்பழம், சிலோன் இதர வாழைப்பழம், மாம்பழத்தை பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் பவுன் 1.49. அதேபோல முழுசாக பெறுகின்ற பொழுது பவுன் 1.49 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சை நீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து 30 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரம்பட்டான் பவுன்ஸ் 4.99, பப்பா பழம் ரெட் கிரேஸ் பவுன்ஸ் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அன்னாசி பழம் 3.99, மாதுளம்பழம் 2.59 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கொய்யா பழம் 3.99, அவக்காடா 3.99, சின்ன ஒரேஞ்ச் 1.99, ஒரேஞ்ச் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல ஏராளமான சுவாமிப்படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமலர உபகரணங்கள், மட்பாண்ட சமலர உபகரணங்கள் சொல்லி அத்தனை தேவைகளுமே பெற்றுக்கொள்ள நேரடியாக வரலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are
6: are in good hands with Allstate.
7: Universal Textiles வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
8: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
9: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
10: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.

0: 2:04 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 23 டிகிரி செல்சியஸ் அகற்றோ இருக்கிறது. 31 ஆகும் நடந்து கொண்டிருக்கின்றோம்.
0: வாகன எரிபொருள் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
1: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒருவரிடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கோடி ஆர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்பொழுது 2500 மேல் நகை வாங்கும் போது Audi 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. வாக்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
0: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல்ஸை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சி அறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ச்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்
1: இணைந்திருக்கணும். வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு வெற்றி பாட்டு நிகழ்ச்சிகளை நீங்களும் இணைந்து பாடலை வெற்றி கொள்ள அழைக்கலாம். சந்தர்ப்பம் இருக்கின்றது. அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதே போலவே இன்று மாலை 5 மணிக்கு 3வது இடத்தை பெறுவதற்கான போட்டி. 3வது இடத்தை யார் வெற்றி கொள்ளப் போகின்றார்கள் என்ற போட்டி இடம்பெறப் போகிறது. பிரான்ஸ் இங்கிலாந்து அணிகள் மோத தயாராக இருக்கின்றன. அந்த ரசிகர்களும் பார்க்கவும் ரசிக்கவும் தயாராக இருக்கின்றார்கள். எனவே அந்தந்த தகவல் 5 மணி முதல் உங்களுக்காக வரும். அதே போலவே பல தகவல்கள் சாக்கர் 2026 ஃபீஃபா என்பது மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமாக அந்த சொக்கரை பற்றி பல தகவல்களை அடுத்ததாக நீங்களும் அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பீர்கள். உங்களுக்காக தர நாங்களும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-5544-4000.

0: 2:10 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சரி, வெற்றி பாடல் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். வெற்றி பாடலை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: இந்த மூன்றாவது இடத்தை பெறுவதற்கான போட்டி, திரும்ப திரும்ப சொல்றோம், பிரான்ஸ் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மாலை 5 மணிக்கு இடம்பெற போகிறது. இதில் அந்த வெற்றி வாய்ப்புகள், யாருக்கு அந்த வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு போல் மாதிரி செய்வாங்க,
0: கருத்து கணிப்பு
1: செய்வாங்க. அந்த கணிப்புல பாத்தீங்கன்னா பிரான்ஸுக்கு 51% இருக்கிறது, இங்கிலாந்துக்கு 25%. மேலதிக நேரத்துல தான் வெல்லுவாங்க, யாராவது மேலதிக நேரத்தில் வெல்லுவாங்க அப்படின்னு சொல்றது 24% இருக்குது. ஒரு கோல் போட்டுட்டாங்க, உதாரணமா ஒரு இங்கிலாந்து ஒரு கோல் போட்டுட்டு, உதாரணம் சும்மா சொல்றேன், போட்டேன்னு சொல்லிச்சுனா அப்படி இங்க இருக்கிற அதுவும் அப்படி அங்கால போயிடும்.
0: இல்ல, போன முறையுமே வந்து பிரான்ஸுக்கு தான் என் கூட கருத்து கணிப்பு இருந்தது, ஆனா அது அப்படியே கவுந்துட்டு
1: கருத்தாவே போயிடுது, கண்டிப்பா போகல. அதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அவரோட ரசிகர்கள் அவரோட ஆர்வமான அல்லது அவர்களுக்கு பிடித்த அந்த அணி வெற்றி பெற வேண்டும் சொல்லித்தானே ஆசைப்படுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல நாங்க தான் வெல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, இல்ல நாங்க தான் வெல்லுவோம் இப்படி இப்படி சொல்லி சொல்லி 51-25 இருக்கு. கள நிலவரம் என்னன்னு சொல்லி 5 மணிக்கு பிறகு தெரியும். என்ன 90 நிமிஷம் தானே,
0: 90 நிமிஷம்
1: எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா அங்கே ஒரு 10 நிமிஷம் கொடுப்பாங்களா, சரி கொடுத்தா அங்கே 100 நிமிஷம் அல்லது எக்ஸ்ட்ரா டைம் சொல்லி 15 நிமிஷம் கொடுத்தாங்க அங்கே ஒரு 30 நிமிஷம் இப்படின்னு பார்த்தாலும் எப்படியோ இன்றைக்குள்ள முடிவு தெரிஞ்சிருந்தானே, தெரிஞ்சிடும் அவ்வளவுதான். அப்போ 5 மணிக்கு இன்றைய மூன்றாவது இடத்துக்கான போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. அதே போல நாளை நாள் 3 மணிக்கு இறுதிப் போட்டி இடம்பெற போகிறது. அர்ஜென்டினா ஸ்பெயின் 2 அணிகளும் மோத போகின்றன. அதை பற்றிய தகவல்களை உங்களுக்காக நாங்கள் அவ்வப்போது சுவாரஸ்யமாக தருவோம். அதுக்கு நாங்கள் ஆவலாக காத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மளிகை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் இப்பொழுது பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்களை பெற்றுக்கொள்ள மட்டும் பவுன்ஸ் மடுவில் 9.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, QRB குத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, 8 பவுன்ஸ் உருத்ரா சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமோசா 4.99, 900 கிராம் மிளகாய்த்தூள் 8.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 3 கரிச்சந்திரா நூடுல்ஸ் $6. அதுபோல MD பிராண்டின் சில்லி காலி கொச்சிலி பாபிக்யூ ஸ்வீட் சோஸ் ஒவ்வொன்றும் 3.49 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆர்கானிக் மளிகைப் பொருட்கள் குறிப்பாக மா ரவை பருப்பு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 790 மில்லி ஆணுக்கோட்டை நெல் 7.99, 8 பவுன்ஸ் மைசு பருப்பு 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல தாயகத்து பழங்களை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக டென்ட் அமைக்கப்பட்டு வெளியே தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் செயலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிலோன் கப்பல் வாழைப்பழம், சிலோன் இதர வாழைப்பழம், மாம்பழம் மற்றும் பலாப்பழம் பவுன்ஸ் 1.49 படி முழு சாப்பிடுகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் எடுக்கின்ற பொழுது $30 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல ஃப்ரெஷ்ஷான சவுளநீரை பெற்றுக்கொள்ள முடியும். ரம்புட்டான் பவுண்ட் 4.99, பப்பாப்பழம் ரெட் கிரேப் பவுண்ட் 1.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அன்னாசி பழம் 3.99, மாதுளம் பழம் 2.59 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கொய்யா பழம் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அவக்காடா 3.99, அதே போல சின்ன ஓரஞ்ச் 1.99, ஆரஞ்சு 1.29, ஆப்பிள் 1.99, ரெட் பிளம் 2.29, ASNPS 1.99 நீங்க நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். 6 தேசிக்காய் 1.99, கத்தரிக்காய் 1.99, புடலங்காய் 2.99, பாவக்காய் 2.99, தக்காளி பழம் 1.99, முருங்கைக்காய் 6.99, கேல் கொலாட் தாமரை கிழங்கு கட்டு ஒவ்வொன்றும் 2.99, ஊர் சின்ன வெங்காயம் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மரவள்ளி கிழங்கு பவுன் 1.49, ஜிஞ்சர் 2.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, பூசணிக்காய் பவுன் 1.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வல்லாரை பொன்னாங்கானை அகத்திலை ஊர்க்கீரை என்று சொல்லி அத்தனைமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் சீலா பவுன் 6.99, திரளி பவுன் 6.99, லென்ஸ் நேப்பர் 9.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். சூட மீன் பவுன் 3.99, மெக்ரல் பவுன் 5.99, பால்சுரா 7.99, ஊர்கோழி 6.99, 3 பிறகின்ற பொழுது 19.99, சிக்கன் பிரஷ் 7.99, சிக்கன் தம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுண்ட் 7.99, போ பவுன் ஸ்டால் பாக்ஸ் 16.99, பீஃப் லிவர் பவுன் 5.99 பெற்றுக்கொள்ளலாம். அது அதே விலை குறிப்பாக போக் பீஃப் அண்ட் டிஷர்ட் விலையை பெற்றுக்கொள்ள முடியும். சிலோன் சீலா, சிலோன் கொடுவா, சிலோன் பாறை, சிலோன் ஸ்னேப்பர், ஊசிக்கணவா என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் ஏராளமான சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாயப்படைகள் சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு டாப் கோட் அண்ட் பிஞ்ச் அந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 2:14 மேடம், ஒரு விஷயம் நடந்திருக்கு சுரேகா, அதை சொல்லிட்டு அப்படியே போயிருவோமேன்னு சொல்லித்தான் அப்படியே வந்தேன். என்னடா அண்ணா, இன்றைக்கி நடக்க போகிற அந்த செகண்ட் ரன்னர் பிரவுன்ஸ் மெடலுக்கான அந்த ஃபீஃபா 2026 போட்டியில் இங்கிலாந்து வெல்லுமா ஃப்ரான்ஸ் வெல்லுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருக்கேன். அது கேட்டதுக்கு பதில் என்ன வந்திருக்குன்னு சொன்னால், ரெண்டுமே ஸ்ட்ராங்கான டீம் தான், ரெண்டுமே எதிர்த்து விளையாடக்கூடிய நல்ல டீம் தான், அதில் யார் வெல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் ஃப்ரான்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இல்லை அவர்களுக்கு ஒரு ஸ்லைட் எஜ், அதாவது சின்ன ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க அந்த அட்டாக் பண்ணுற குவாலிட்டி, அவங்க எப்படி அவங்க எதிரணிக்கு எவ்வளோ சவால் கொடுப்பாங்கன்ற அவங்களோட குவாலிட்டி. அதே போலவே கிலியன் எம்பாபே, அவர் ஒரு முக்கியமான நட்சத்திர வீரர், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் ஒரு நட்சத்திர வீரராக இருக்கிறதால அதுக்கு ஒரு ஸ்லைட் எஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ராங் சான்ஸ், அவங்களுக்கு எஜ்ஜாக அவங்களுக்கு ஸ்ட்ராங் சான்ஸ். அப்போ சொல்லி
0: தொலைகிறாங்க,
1: அதான் ஸ்ட்ராங் சான்ஸ் இருக்காங்க. அதில் முக்கியமாக ரெண்டு வீரர்கள், முக்கியமாக அந்த ஜூட் பெல்லிங்கம், அதே போல ஹரிகேன், அப்போ ஹரிகேன் அவர் தான் கேப்டன். அப்போ இந்த ரெண்டு பேரும் அதில் முக்கியமான ஆக்கள். அதே போலவே இந்த அவங்க அந்த பீட் பண்ணுறதுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு டீமாக அந்த இங்கிலாந்து டீம் இருக்கிறதால ஸ்ட்ராங் சான்ஸ். ஃப்ரான்ஸுக்கு எஜ் சான்ஸ். என்ன பதில் இது?
0: இப்போ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது ஸ்ட்ராங்காக எஜ்ஜான்னு சொல்லி.
1: அதோட ப்ரெடிக்ஷன் எப்படி சொல்றாங்க தெரியுமா? பிரான்ஸ் 2 கோல் போடுமா, இங்கிலாந்து 1 கோல் போடுமா.
0: இப்படித்தான் போட முறையும் உச்சி பேத்துறாங்க பிரான்ஸ். பாப்போம்.
1: இல்ல சொல்றாங்க, நாங்க சொல்றோம், இதெல்லாம் நாங்க சொல்றோம் இல்லப்பா, இது வந்ததை சொல்றோம்,
0: கருத்து கணிப்ப சொல்றோம். பாபு கேட்ரிங் வழங்கும் சமர் ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர் கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல், இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்தா 7.95. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கிறது.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும், இது ஈஸ்ட் எஃப்எம்.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்புக் கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி, ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 647-268-2710.
6: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
7: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
6: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
7: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும், உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான
8: மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
9: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
10: Weekend, East FM, 102.7. It's cool.

0: ஒரு ரியாலிட்டி ஷோவில் போயிட்டு பாடிட்டு சினிமாவில் சந்தர்ப்பம் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரம். அது எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாட்டா இல்லை, அதுக்கு திறமை முக்கியம். அந்த வகையில் சூப்பர் சிங்கரில் போயிட்டு பாடின ஃபர்ஹான் அப்படின்றவருக்கு ஒரு இமான் சந்தர்ப்பம் கூட, அவருடைய முதலாவது பாட்டு தான் நீங்க இப்ப கேட்டீங்க.
1: ஆனா இது முதலாவது பாட்டு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க.
0: என்ன முடிஞ்சு எடுத்துருவாங்க
1: இல்ல, அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாட்டா இருக்கு.
0: உணர்ச்சி பூர்வம் முக்கியம் இல்ல, அந்த உணர்ச்சி பூர்வம் வாரத்துக்கு அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி நான் யோசிச்சு
1: பாக்குறேன்.
0: சரி, 2:26 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம். அந்த வகையில இப்பொழுது தேவகுமார் எங்களோட இருக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கு.
1: எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்?
2: என்னென்ன இலக்கம் இருக்குது?
1: 2, 3, 4, 7
2: இரண்டை கேட்போம்.
1: ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் அதிக கோல்களை பெற்றுக்கொண்ட நாடு எது? ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் அதிக கோல்களை பெற்றுக்கொண்ட நாடு எது?
2: பிரான்ஸ்.
1: திருத்தலாம்.
2: அர்ஜென்டினா.
1: திருத்தலாம்.
0: எண்ணி திருத்த முடியாதே. சரி, நன்றி. இணைந்து உடமைக்க
2: நன்றி.
0: ஃபீஃபா உலகின கால்பந்தாட்ட போட்டிகளில் அதிக கோல்களை பெற்றுக்கொண்ட நாடுன்னு சொல்லி சொன்னால் பிரேசில் தான். ஆஃப்கோர்ஸ் பிரேசில் தான். 237 மேற்பட்ட கோல்களை பெற்றிருக்கிறது. அடுத்த இடத்துல ஜெர்மனி 232, அர்ஜென்டினா 152, பிரான்ஸ் 136, இத்தாலி 128, ஸ்பெயின் 108, இங்கிலாந்து 104, நெதர்லாந்து 96, உருகுவே 89, ஹங்கேரி 87. இவ்வாறான கோல்களை தான் பெற்றிருக்கிறாங்க. இந்த தகவலை தந்திருக்கின்றோம். பிரேசில் 237 மேற்பட்ட கோல்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதான் இதுக்குரிய பதில்.

0: நல்ல விஷயம்.
1: FM தமிழ் செய்திகள்.
2: செயற்கை நுண்ணறிவுக்கான தரவு சேமிப்பு மையங்கள் கனடாவின் நீர் வளத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் தொடர்பில் பெரும்பாலான கனடிய மக்கள் கவலையினை கொண்டுள்ளதாக புதிலஜிய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த தரவு மையங்களை குளிர்விக்க பயன்படுத்தப்படும் பாரிய அளவிலான தண்ணீர் முக்கிய கரிசனையாக உள்ளது. இந்நிலையில் கனடாவின் தரவு சேகரிப்பு மையங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என 79% தமது மின் கட்டணங்கள் உயர்வதற்கு வழிவகுக்கும் என 81% கவலை வெளியிட்டுள்ளனர்.
3: தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான கூட்டணி பேச்சுக்கள் ஆரம்பித்து விட்டதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 2029 தமிழ்நாட்டில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும் எனவும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற 5 வருடங்கள் காத்திருக்க தேவையில்லை என்றும் திமுகவுக்கு பாஜக ஆசை காண்பிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் 5 ஆண்டுகளுக்கு உறுதியாக ஆட்சி தொடரும் என்றும் தெரிவித்துள்ள கார்த்திக் சிதம்பரம், பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் நிலைப்பாட்டை திமுக மாற்றாவிட்டால் இன்னும் மோசமான விளைவுகளையே அக்கட்சி சந்திக்கும் என எச்சரித்துள்ளார்.
2: இலங்கையில் போரின்போது ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களின் காணிகளை மீண்டும் மக்களிடம் கையளிக்க வேண்டும் என சம உரிமை இயக்கம் மற்றும் சமூக நீதிக்கான மக்கள் பேரவை ஆகியன அழைப்பு விடுத்துள்ளன. பலாலி போன்ற பகுதிகளில் மக்களின் காணிகள் ராணுவத்தால் பறிக்கப்பட்டு 36 ஆண்டுகள் கடந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவை, யுத்தம் முடிந்து 14 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இலங்கையின் ஆட்சியாளர்களினால் அக்காணிகளை விடுவிக்க முடியாமல் உள்ளமை துரதிருஷ்டவசமானது என விசனம்
1: வெளியிட்டுள்ளன.
4: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ-ஸ்டெஃபன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Dikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahira, 416-299-1020.
4: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 30-25 கிணடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் இஸ்டகம். லாக் ஆன் டு இஸ்டகம்.ca.
7: 2:42 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் ஃபெமில். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இன்னும் சில நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. நீங்கள் இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
8: 416-554-4040. செலசி பர்னிச்சர்ஸின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் இப்பொழுது நடைபெறுகின்றது. இந்த வார இறுதியுடன் அதிரடி சலுகைகள் முடிவடைகின்றன. செலசி பர்னிச்சர்ஸ் உற்பத்தியாளர்கள் என்பதால் இடைத்தரகர் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் விருப்பமான தளவாடங்களை வாங்கலாம். பூஜை அலுமாரிகள் $150 முதல், பிரீமியம் மெத்தைகள் $500 முதல், சாதாரண மெத்தைகள் $100 முதல், $1,300 மதிப்புள்ள அழகான செக்ஷனல் சோஃபா $800 மட்டுமே. செலசி பர்னிச்சர்ஸ், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ,
9: 3-4-7
7: இதுல உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும்?
8: உலகில் 2 நாடுகளை பிரிக்கும் மிக நீளமான எல்லை எது? உலகில் 2 நாடுகளை பிரிக்கும் மிக நீளமான எல்லை எது?
7: திருத்தலாம்,
9: இந்தியாவின்
7: காஷ்மீர் எல்லை. எனக்கு டக்குன்னு காஷ்மீர் ரீச் இல்லையே அப்படின்னு வந்துட்டு. சரி, நன்றி இணைந்து கொண்டமாக்கே.
9: என்ன பதில்?
7: நான் சொல்லிடுறேனே, அப்படி இருங்களா. இல்லை, இரண்டு உலகிலே இரண்டு நாடுகளை பிரிக்கணும் மிக நீளமான எல்லை எதுன்னு கேட்டால் கனடா அமெரிக்கா எல்லை. இதுதான் மிக நீளமான எல்லையாக கருதப்படுகிறது, கனடா யுனைடெட் ஸ்டேட்ஸ் போர்டர். பாருங்க எங்களுக்கு பக்கத்துலான் இருக்கு,
10: அன்னாசி பழம் 3.99, மாதுளம் பழம் 2.59, கொய்யாப்பழம் 3.99, அதுபோல குறிப்பாக அவக்காடா 3.99, சின்ன ஓரேஞ்ச் 1.99, ஓரேஞ்ச் 1.29 நீங்க பெற்றுக்கலாம், ஆப்பிள் 1.99, ரெட் பழம் 2.29 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், ஏசியன்பிஎஸ் 1.99 பவுன்ஸாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம், 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 300 கிராம் மேகி கோகனமில் பவுடர் 3.99, யூஆர்பி குத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, அதுபோல 8 பவுன்ஸ் உருத்ரா சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மெஸ் சோயா 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 3 டென்ஃபிஷ் 4.99, 3 கரிச்சந்திர நோட்டீஸ் $6, MD பிராண்டின் சில்லி காலி கொச்சில்லி பாபிக்கு ஸ்வீட் சோஸ் ஒவ்வொன்றும் 3.49.

முடியும். வல்லாரை, பொன்னாங்கானி, அகத்திலை குறிப்பாக ஊர்கிரி என்று சொல்லி அத்தனையுமே ஃப்ரெஷ்ஷாக பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதேபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் சிலா பவுன் 6.99, திரளி பவுன் 6.99, லின்சினை பிற 9.99, சூடை 3.99, மேக்ரல் பவுன் 5.99, பால்சுலா 7.99, ஊர்கோழி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99, சிக்கன் பிரஸ் பவுன் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 7.99, போல்ஸ் ரால் பாக்ஸ் 16.99, அதேபோல பீஃப் லிவர் 5.99, போக் பீஃபை கூட ஃப்ரெஷ்ஷாக பெற்றுக்கலாம் சிலோன் மட்பாண்டங்கள் பூஜை பொருட்கள் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகளை பெற்றுக்கொள்ளலாம். பூமரக்கன்றுகள் மரக்கறி கன்றுகள் சொல்லி அத்தனைமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பள்ளங்களுக்கான ஒரு டென்சிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாராந்த மலை பிணைய வழங்கினார்கள். வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறோம்.

0: 2:52 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: எங்கிருந்து நாங்கள் ஆடி விழா பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம். அங்கிருந்து நாங்கள் நினைத்திருக்கின்றோம்.
2: ஆமாம், இப்பொழுது ஆடி விழா 2026 நீட்டு கோலாகலமாக ஆரம்பித்திருந்தது. இன்றும் நாளையும் தொடர இருக்கின்றது 3 நாள் நிகழ்வாக. இது வந்து மார்னிங் 7:00 சந்திப்பு கருகே இருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றுவடி தான் இடம்பெறுகின்றது. அனுமதி இலவசமாக இருக்க போறது. ஏராளமான நிகழ்வுகள், தமிழர் பாரம்பரியம் கலாச்சாரம் பெருமையை போற்றுகின்ற நிகழ்வுகள் இங்கே உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்போது பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடனான ஒத்திகை கூட ஆரம்பமாகி இருக்கின்றது. நிகழ்வுகளும் ஆரம்பிக்க இருக்கின்றன. ஏராளமான தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை காட்சிப்படுத்துகிற நிகழ்வுகள், உணவுச்சாவடி, வட்டசோர் சாவடி என்று எல்லாமே இங்கே நிறைந்திருக்கின்றன.
3: முற்றிலும் அனுமதி இலவசம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாரம்பரிய உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுகளும் கூட இங்கே இருக்கின்றது. காலை 11:00 ஆரம்பித்த இந்த நிகழ்வு நாளையும் காலை 11:00 ஆரம்பிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அது மட்டும் இல்லாமல் மாலைவெளியில் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் வெங்கடப்படியில் வழங்கும் இசை நிகழ்ச்சிகளும் மாலையில் இடம்பெற இருக்கின்றன. ஏராளமான கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. அது மட்டும் இல்லாமல் இங்கே கலாச்சார நிகழ்வுகள் என்று பார்க்கும்பொழுது குறிப்பாக தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்வும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர் பாரம்பரியம் கலாச்சாரம் பெருமையை போற்றும் பல நிகழ்ச்சிகள் அனுமதி முற்றிலும் இலவசம். மார்னிங் சைட் மற்றும் பின் சந்திப்பிற்கு அருகே ஸ்காப்ரோ முற்றுவெளியில் ஆடி விழா 2026 கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்னிங் சைட் மற்றும் பின் சந்திப்பிற்கு அருகே ஸ்காப்ரோ முற்றுவெளியில் ஆடி விழா 2026.
1: இரண்டு மணி 53 நிமிடம். இத்தோடு நாங்கள் வெற்றி பாட்டை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். வருகிற வாரம் இதே போல் வெற்றி பாட்டு உங்களுக்காக வரும். அதே போலவே இணைந்த நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே இருங்க, 60 கருவில் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
5: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
6: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 4164570651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
5: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto exclusive radio partner East FM 102.7.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
6: மற்றும் 30 New Delhi Drive, Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: பிகானிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: நேரம் 3:01 இப்பொழுது முதல் 5 வரை நாங்கள் 60 கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். 60 கரவேல் நிகழ்ச்சி என்றாலே ஏதோ ஒரு விஷயம் அதை கொண்டு வரும், அந்த விஷயத்தை பற்றிய பல தகவல்கள் உங்களுக்காக வரும். அதே போலவே இன்றும் 18 ஜூலை மாதம் 2026 60 கரவேல் உங்களை சந்திக்கின்றது.
2: சுவாரஸ்யமான விஷயங்களோடு இன்றைக்கும் நாங்கள் 60 கரவேல் நிகழ்ச்சி வந்து கொண்டு செல்ல போகின்றோம். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்களை வந்து பார்த்துட்டு வரலாம்.
1: டொரண்டோ என்ன சொல்கின்றது? காலநிலை 27°C ஆகிருக்கிறது, 37 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போலவே தொடர்ச்சியாக நாளை பொறுத்தவரையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாக நாளை இருக்க போகிறது. அதை கூடிய வெப்பநிலை 24°C, குறைந்த வெப்பநிலை 15°C.
2: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
1: Facebook, Instagram, TikTok இஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூப் இஸ்டெஃப்எம் 102.7.
2: அலுவலக தொழிலக்கம் 416-8241212 இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: சரி, இன்றைக்கு என்ன அந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தால், வளமையாக ஒரு பொருள் அல்லது ஏதோ ஒரு சாப்பாடு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நாங்கள் ஓடிடுவோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அதாவது இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு விஷயத்தில் காய்ச்சல் பிடிச்சி போயிருக்கு.
2: அதுதான் நானும் சொல்லுறேன்.
1: அது பிடிச்சி போயிருக்கு, காய்ச்சல் பிடிச்சி போயிருக்குன்னு சொன்னால் அதனோட தீராத ஒரு ஆசை, தீராத ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். அந்த சொக்கர் தான், இந்த சொக்கர் அதை சொல்லுவாங்க. இந்த சீசனுக்கு ஒரு விஷயம் தொடங்கிச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த பால் எடுத்து கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி பாஸ்கெட் பால் தொடங்கிச்சுன்னு சொல்லி NBA தொடங்கிச்சுன்னு அதே மாதிரி பால் எடுத்து கிளம்பிடுவாங்க. இப்படியே ஃபீஃபா வந்தோடனே எங்கே பார்த்தாலும், எந்த ஸ்கூல் கிரவுண்டை பார்த்தாலும், எந்த டர்ஃபை பார்த்தாலும் சொக்கராக தான் இருக்குது. டீமுக்கு டீம் சண்டை வேறு, நாம் விளையாடுறதா நீ விளையாடுறதா அப்படின்னு. சரி, அப்படியெல்லாம் இருக்கத்தக்கதாக நாங்கள் அதை பற்றியதாக இந்த ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 இதை பற்றியதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்க போகிறது. அதை பற்றி என்னடா நீங்கள் கதைக்க போகிறீங்கன்னு நிறைய இருக்குது. அதாவது நாங்கள் இந்த கடந்த 10 இடம்பெற்ற இறுதிப் போட்டிகள், அதே போலவே இந்த போட்டிகளில் எவ்வாறான விஷயங்களை இந்த டீம் எல்லாம் கையாள போகின்றது, எவ்வாறான வாய்ப்புகள் இருக்கின்றது, என்னென்ன விஷயமெல்லாம் அதில் நுட்பமாக அவதானிக்கப்படுகின்றதுன்னு சொல்லி இந்த 2 உங்களுக்காக டீட்டெயில் ரிப்போர்ட்டாக நாங்கள் தரப்போகிறோம்.
2: இல்லை ஏன்னா இன்றைக்கு நாங்கள் சொன்னால் தான் நாளைக்கு ஃபைனலை பார்க்குறவங்களுக்கு இப்படியா அப்படியா அப்படின்னு விளங்கும்.
1: கணவர் என்ன ரூல்ஸ் தெரியாமல் நிகழ்ச்சி பார்க்குறாக்கள் போட்டி பார்க்குறாக்கள் கணவர் இருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில விஷயங்கள் காமனான விஷயங்கள் தெரிந்து கொண்ட விஷயங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு அந்த போட்டியை பார்க்குற ஒரு பார்வையை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் அப்படியெல்லாம் இருக்கத்தக்கதாக இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் உள்ளுக்கு தள்ள போகிறோம். அப்போ இந்த அந்த ட்ரையலை பார்க்க போகிறீங்க 5:00. இது நாங்கள் வைக்கிற விஷயமெல்லாம் நோட் பண்ணி எடுத்துகிட்டு 5:00 இப்போ இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் விளையாட போகிறாங்கல்ல, அந்த தேர்டுக்குரிய அந்த அதாவது பிரவுன் மெடலுக்கான போட்டி, அந்த போட்டியை நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரெயின்ட் ஆயிடுவீங்க,
2: நீங்களே ஒரு ரெஃபரி மாதிரி
1: ஆயிடுவீங்க.
2: நீங்கள் இது சரி
1: கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு பிறகு நாளைக்கு நடக்க போற ஃபைனல் நீங்களே ஒரு ரெஃப்ரியா இருக்க போறியா,
2: அவம்புலோ
1: சொல்லி உங்களை ஆக்குறதுக்கான ஒரு முயற்சியை நாங்க இன்றைய 60 கரவேல்ல நாங்க கொண்டு வரப்போறோம். எனவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். சுவாரஸ்யமாக 5 வரை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் மோடு.

0: 9:60
1: உங்கள் அபிமான அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது இதயம் முரளி, கட்டா குஸ்தி 2, லவ் ஓ லவ் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
0: மார்க்மன் மேக்டிகல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகலவிதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகின்றார்கள். இப்பொழுது ஓபனிங் ஸ்பெஷல் ப்ரமோஷனாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, Hair and Beard Styling $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையான வித்தியாசத்தை உணருங்கள். The Chop Shop Barbers, 2901 Markham Road, Markham and Mactical, Markham Convention Centre Plaza, 416-335-6444, 416-335-6444. அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அறிவது கரவேல் என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த சொக்கரை பெரியதாக. சரி, அதுக்கு முன்னதாக நாங்கள் இன்னொரு தகவலையும் சொல்லலாம் சொக்கர் சார்பாக. கடந்த புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமையை இடம்பெற்ற போட்டி, அரையிறுதி போட்டியிலே பார்த்தீங்கன்னா ஸ்பெயினும் பிரான்ஸ் அணியும் மோதியது. அதிலே ஸ்பெயின் 2 கோல்களை பெற்று பிரான்ஸை தோற்கடித்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரான்சினுடைய ஹெட் கோச்சாக இருக்கின்ற டெஸ்சான்ஸ், அவர் மிக பிரபலமானவர். அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா, இந்த தொடருடைய 2026 தொடருடைய அவர் ஓய்வல்ல, இந்த பயிற்சியாளர்லேருந்து தான் விடுபடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அவர் இப்போ இனி ஹெட் கோச் அல்ல. அதற்கு பதிலாக இப்போ வரப்போகிறவர் யாருன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு நடக்கிற போட்டிலையும் டெஸ்சான்ஸன் இருக்க போகிறார் ஹெட் கோச்சாக. இனிமேல் வர்ற போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு ஒரு ஹெட் கோச்சாக இருக்க போகிறவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே ஃப்ரான்ஸினுடைய கால்பந்தாட்டு அணியினுடைய முக்கிய வீரராக இருந்தவரும் ரியல் மேட்ரிட் அணியினுடைய முன்னாள் பயிற்சியாளருமான ஜிடேன், இந்த ஜிடேன் தான் இப்பொழுது புது பயிற்சியாளராக இப்பொழுது பிரான்ஸ் சார்பாக இப்பொழுது அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள். எனவே புதிய பயிற்றுவிப்பாளராக அவர் இருக்கப் போகின்றார் என்பது ஒரு தகவலாக நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஃபீஃபா பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளினுடைய இறுதிப் போட்டிகள், அதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிட்டால் இல்லை, பல விஷயங்களை நாங்கள் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அதில் 1990 பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் அர்ஜென்டினாவும் மோதி இருந்தது. இதில் 1-0 அப்படின்ற முடிவில் ஜெர்மனி வெற்றி பெற்றது.
1: மேலும் 1994 பார்க்கும்போது பிரேசிலும் இத்தாலியும் மோதி அதுக்கு 0-0 என்ற அடிப்படையில் வந்து பெனால்டி வரைக்கும் போயிருக்குதான் அந்த இறுதி போட்டி.
0: பெனால்டிலாம் பிரேசில் வெற்றி பெற்றது. அதே போல 1998 இடம்பெற்ற போட்டிகளை பிரான்ஸ் பிரேசில் 2 அணிகளும் போட்டி போட்டதில் பிரான்ஸ் 3 கோல்களை பெற்று வெற்றி பெற்றது. அதே போல் 2002
1: பிரேசில் ஜெர்மனி 2-0 என்ற அடிப்படையில் பிரேசில் வெற்றி பெற்றிருந்தது.
0: 2006 இத்தாலி பிரான்ஸ் 2 அணிகளும் மோதி 1-2 பெற்று பெனால்டியில் இத்தாலி வெற்றி பெற்றது.
1: 2010 ஸ்பெயின் நெதர்லாந்து மோதி 1-0 என்ற அடிப்படையில் அதுவும் எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து ஸ்பெயின் வந்து வெற்றி பெற்றதா.
0: அதே போல 2014 ஜெர்மனி வெற்றி பெற்றது. அது அர்ஜென்டினாவுடனான போட்டியிலே இதுல 1-0 அப்படின்னு சொல்லி அதுவும் எக்ஸ்ட்ரா டைம்ல தான் ஜெர்மனி 2014 கோப்பையை பெற்றுக்கொண்டது.
1: 2018 பிரான்ஸ் மற்றும் குரோஷியா வந்து 4-2 என்ற அடிப்படையில் பிரான்ஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தது.
0: 2022 அர்ஜென்டினா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது கடைசியாக நடந்த போட்டி. பிரான்ஸோட போட்டி போடுறது 3-3 என்ற கோல்களை பெற்றது. ஆனால் பெனால்டியில அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. இப்ப 2026 முடிவில்லை, நாளைக்கு தான் முடிவு தெரியும். அர்ஜென்டினா ஸ்பெயின் 2 அணிகளும் போட்டி போட போகின்றன. இதில் இந்த கடந்த 10 போட்டிகள் இறுதிப் போட்டிகளில் இருந்து கிடைக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தா, அந்த குறைந்த கோல் வித்தியாசத்தில் தான் இந்த வெற்றிகள் என்பது சாத்தியமாக இருக்கின்றன. முக்கியமாக 10 இறுதிப் போட்டிகளில் 6 போட்டிகள் 1 கோல் வித்தியாசத்தில் முடிவடைந்ததாக சொல்லப்படுகிறது. 3 போட்டிகள் பெனால்டி வரை சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. 2 போட்டிகள் கூடுதல் நேரம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து அதிலேயே வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்டது.
1: இந்த 3 வந்து நாளைக்கு எது எந்த போட்டியில் சேரப்போகுதுன்றத இன்னும் ஒரு நாளில் நாங்கள் சேர்த்து
0: நாளைக்கு மேட்சை முடிச்சுட்டு நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்க இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள், நாங்களே சந்தோஷப்படுவோம். அதிலே முகமாக முதலிலே கோல் அடித்தாணி, அதை கடந்த 10 இறுதிப் போட்டிகளில் முதல் கோல் அடித்தாணி பெரும்பான்மையாக கோப்பையை வென்றுள்ளது. அதாவது முதலாவது கோல் அடிச்சு, இப்போ கடைசியாக பார்த்த செமிஃபைனல் அர்ஜென்டினா இங்கிலாந்துக்கு இடையிலான போட்டியில் பார்த்தீங்கன்னா முதலாவது கோல் அடிச்சது இங்கிலாந்து. ஆனால் கடைசியில் என்ன செய்தாங்க, அர்ஜென்டினா 2 கோல் அடிச்சு வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த கடைசி இறுதிப்போட்டி, கடைசி 10 இறுதிப் போட்டிகளிலும் பார்த்தால் முதல் கோல், அதாவது ஃபர்ஸ்ட் கோல் அடி, எந்த டீம் கோல் அடிக்குதோ அந்த டீம் வெற்றி பெற்றதாக கருதப்பட்டிருக்கிறது பெரும்பாலான.
1: இப்ப நாளைக்கு நாங்க அதை எதிர்பார்க்கலாமா
0: தெரியல. என்னால ஒரு கோல் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி என்ன நடக்கும் சொன்னால், அதுக்கு பிறகு மற்றவங்க டிஃபெண்ட் பண்றதான் கூடுதலா இருக்கு. அவங்க போல கொண்டு மற்றவங்க போல கொண்டு கோல் போட்டுருவாங்களோ என்ற ஒரு இதில் அவங்கள தடுக்கிறதுல முக்கியமாக அவங்க செயற்படுவாங்க. அடுத்தது எதிரணி இருப்பாங்க, ஒரு கோல் போட்டதுக்கு எதிரணி இருப்பாங்க தானே, அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா சைக்கோலஜிக்கலான ஒரு விதமான ஒரு பயத்தை உருவாக்குறது அல்லது ஒரு விதமான மன அழுத்தத்தை உருவாக்குறது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே அவங்க போலை கொண்டு ஒரு வீதம் என்பது குறையும், இவங்கட பக்கம் போல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி வெற்றி தானே, அதானே முக்கியம். இதெல்லாம் எல்லா டீமுக்குமே ஒரு சைக்கோலஜிக்கலான ட்ரைனிங்கும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க.
1: ஆனால் அதில் வந்து அர்ஜென்டினா விதிவிலக்கா
0: தெரியல, பார்க்கலாம். இந்த முதல் பாதி இருக்குது, முதல் 45 நிமிடங்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஆட்டமாக இருக்கும். முதல் 45 நிமிடம் அணிகள் அதிகம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் போன செமிஃபைனலெல்லாம் முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைமில் தான் அதிகமான ரிஸ்க் எடுத்தாங்க என்று பார்த்தால் ஏகப்பட்ட ஃபவுல்ஸை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த பொசிஷன் என்பது மிக முக்கியம். கடந்த உலக கோப்பைகளில் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் இருந்தாலே வெற்றி உறுதி. அதாவது இந்த அதிக பொசிஷனை வைத்துக்கொண்டால், அதாவது ஒரு இடத்திலே எந்த ஒரு டீம் அதிகமாக போலை வைத்து கொண்டிருக்கிறது, எந்த கோல் போஸ்ட்டுக்கிட்ட போல் அதிகமாக இருக்கிறது என்றதை வச்சுக்கொண்டு நீங்கள் வெற்றி வாய்ப்பு இவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்ல இயலாது. யார் அந்த பந்தை அந்த வலைக்குள் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி. அதுவரை நீங்கள் கிட்ட கொண்டு போனாலும் சரி, இல்லை தூரம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அங்கே போல இப்படியோ நீங்கள் அதுக்குள்ளே போடணும், போட்டால் தான் அதனுடைய வெற்றி வாய்ப்பு என்பது உதாரணம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2014 ஜெர்மனி, 2022 அர்ஜென்டினாவை நாங்கள் பார்க்கலாம். வேணா அதிகமான போல் இருந்தால் எதிர்பக்கம், ஆனால் வின் பண்ணது இந்த ரெண்டு டீமும், இதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னும் விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். 3:16.
1: இதுவெளியில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக்கொள்ளலாம். மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: நல்ல பாட்டு, 4 விஷயம், FM 102.7 East FM.ca.
4: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-ஐ லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 437-860-7002.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
7: மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408-0, 416-446-408-0.
8: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
9: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
8: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
9: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் and solicitor.
8: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
10: It's time to Toyota at Brimal Toyota. சம்மர் சேவிங்ஸ் இவன் July 16 தொடக்கம் 20 வரை. ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன், 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
11: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன், 102.7.

0: நடைபெறுகின்றது. இந்த வார இறுதியுடன் அதிரடி சலுகைகள் முடிவடைகின்றன. செலசி பர்னிச்சர்ஸ் உற்பத்தியாளர்கள் என்பதால் இடைத்தரகர் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் விருப்பமான தளவாடங்களை வாங்கலாம். பூஜை அலுமாரிகள் $150 முதல், பிரீமியம் மெத்தைகள் $500 முதல், சாதாரண மெத்தைகள் $100 முதல், $1,300 மதிப்புள்ள அழகான செக்ஷனல் சோஃபா $800 மட்டுமே. செலசி பர்னிச்சர்ஸ், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்போரோ, 416-731-7044.
1: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் இரண்டாவது அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தேர்வில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கோடி ஓர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது 2500 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. ஆடி விழா பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: மார்னிங் சைடன் சந்திப்பிற்கருகே ஸ்காப்ரோ முற்றவெளியில் ஆடி விழா 2026 நேற்று ஆரம்பித்திருந்தது. இன்றும் நாளையும் அது தொடர்கிறது. அனுமதி முற்றிலும் இலவசமாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாரம்பரிய உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் என்று சொல்லி அனைத்துமே இன்று காலை 11 மணிக்கு ஆரம்பித்த இந்த நிகழ்வு இப்பொழுதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கலாச்சார நிகழ்வுகள் என்று பேசும் பொழுது தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்வும் கூட இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான இந்த தாயகத்து உணவு சாவடிகளுமே இங்கே இருக்கின்றது. இந்த வணிக சாவடிகள் மட்டும் இல்லாமல் தமிழர் பாரம்பரியம் கலாச்சாரம் பெருமையை போற்றும் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
3: ஆமாம், என்னதான் வான் எப்படி இருந்தாலும் இன்னும் சற்று நேரத்தில் இப்பவே வந்து சளி வடிந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து மாலை வழியிலே விளக்கு சிறப்பாகவும் இருக்க போகிறது. அதே போன்று தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் எங்கடப்படிகள் வழங்குகின்ற இசை நிகழ்ச்சிகள் கூட மாலை வழிகளில் உங்களுக்காக இடம்பெற காத்திருக்கின்றன. இப்படி ஏராளமான கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெற போகின்றன. இது வந்து ஆடி விழா 2026 இன்றும் நாளையும் உங்களுக்காக இந்த வாய்ப்பு இருக்கின்றது. நேற்று ஆரம்பித்திருந்தது. அனுமதி இலவசம், பாரம்பரிய உணவுச்சாவடி, வணிக சாவடி, சிறுவர்களுக்கான விளையாட்டுகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், தமிழருடைய பாரம்பரியம் கலாச்சாரம் பெருமையை போற்றுகின்ற பல நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அது மாத்திரமல்ல இப்போது ஒத்திகை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன என்பதையும் சொல்லலாம். கலை நிகழ்ச்சிகளுக்கு சிறுவர்கள் கூட தயாராக இருக்கின்றார்கள். அவை நீங்களும் கலந்து கொள்ள முடியும். இது மார்னிங் சைடன் பிங்க்ஸ் சந்திப்பு அருகே ஸ்காப்ரோ முற்றவழியில் ஆடி உலா 2026.
1: சரி, 60 கரவையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த பொசஷன்ஸ் இருந்த பந்தை கட்டுப்படுத்துவது, யாரெல்லாம் பந்தை வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போலவே இந்த பாதுகாப்பினுடைய முக்கியத்துவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எவ்வாறு அந்த ஒரு வெற்றி பெற்ற அணியினுடைய பொதுவான அம்சங்கள் டிஃபென்ஸ், பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான விஷயம். அது குறைந்த தவறுகள், அதாவது இந்த ஃபவுல் அடிக்கிறது குறைவு, ஃபவுல் இல்லாமல் ஓரளவுக்கு நேர்மையாக விளையாடணும் என்றுதான் நான் சொல்லப்படுது. முக்கியமாக அந்த கோல் கீப்பரினுடைய பங்கு, அவர் தானே சரியான முக்கியமான ஆள்.
0: ஆமாம்,
1: அவர் போல தேடி முன்னுக்கு போயிட்டாருன்னா இங்கே கோலை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும்.
0: அவர கையில் தான் விளையாட்டு.
1: அதே போல் எக்ஸ்ட்ரா டைம் பெனால்டி சண்டை வருகின்ற போது கடந்த 10 இறுதிப் போட்டிகளில் 3 பெனால்டி ஷூட் அவுட் நடந்திருக்குது. 3 தரம் இந்த பெனால்டி ஷூட் அவுட்ல வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அதே போலவே 2 எக்ஸ்ட்ரா டைம் வின்னர், எக்ஸ்ட்ரா டைம் 2 தரம் கொடுக்கப்பட்டு, 2 தரங்கள்லாம் கொடுக்கப்பட்டு அதுதான் இந்த வெற்றியாளர் யார் என்றும் தீர்மானிச்சிருக்கிறாங்க. அதால இந்த இறுதிப் போட்டியில 50 வீதத்துக்கும் அதிகமானவை பார்த்தீங்கன்னு சொன்னா 90 நிமிடத்தில் முடிவடையவில்லை. எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துதான் இந்த போட்டி வெற்றி தோல்வி என்பது 50 வீதமானவை தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அதையும் சொல்லிக்கொள்ளலாம். அதே போலவே இந்த அனுபவம் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அனுபவம் முக்கியம். ஒரு கேப்டன், ஒரு அனுபவம் முக்கியமான ஒரு கேப்டனாக இருக்கணும். நீங்கள் போன போட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மெஸ்ஸி இப்போ கடந்த ஒரு 3-4 போட்டியிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோனக்கிக் எது வந்தாலும் அவர் தான் ஆடிப்பார். அந்த கோனக்கிக் அதுக்கு காரணம் இருக்குது. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு அந்த போலை ஷேவ் பண்ணி விளையாடுறதுன்றதும் சரியான முக்கியமாக இருக்கும். சரி, பாசிங், இந்த பாசிங் தான் மிக முக்கியம் இந்த போட்டிகளில். அதில் நீங்கள் மெஸ்ஸி மிகப்பெரிய உதாரணம். இது உதாரணமாக என்ன, நீங்கள் போட்டிகள்லாம் பார்த்துருப்பீங்க, மற்றவங்க விளையாட விளையாண்டுகிட்ட மற்றவங்களும் விளையாடுறாங்க, இருந்தாலும் ஒரு கேப்டனாக இருந்து கோணக்கிக் அத்தனை கோணக்கிக்கும் அடித்தது மெஸ்ஸி தான். அதுக்கு ஒரு அனுபவம் மிக முக்கியம். அதேபோல் வேர்ல்ட் கிளாஸ் மிட்ஃபீல்ட், அமைதியான ஒரு கோல் கீப்பர், சொன்னேன் அமைதியான ஒரு கோல் கீப்பர், ஆர்ப்பாட்டமெல்லாம் படப்படாது. பிறகு 2 கோல் அடித்தோடனே சங்கன்றிருப்பாங்க, அப்படி குடிக்கிற தண்ணி போத்தில் தூக்கி எறிவாங்க, அது கோல் போஸ்டில் போய் கைகள் அடிப்பாங்க, நிலத்தில் புல்லில் குத்துவாங்க, இப்படியெல்லாம் நடக்கும். அதெல்லாம் அமைதியாக இருந்து சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் என்றுதான் நான் கடந்த 10 போட்டிகளில் இருந்து வருகின்ற ஒரு அனுபவ பாடமாக இருக்கின்றது.
4: Weekend East FM 102.7 East FM Tamil செய்திகள்.
1: ஒன்டாரியோவில் எரிந்து வரும் காட்டுத்தீக்களை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசின் செயற்பாடுகளில் எந்த தவறுகளும் இல்லை என கனடிய இடர் முகாமைத்துவ அமைச்சர் தெரிவித்துள்ளார். நூற்றுக்கணக்கான காட்டுத்தீக்கள் ஒன்டாரியோவை அச்சுறுத்தி வரும் நிலையில் அவற்றினை கட்டுப்படுத்துவதில் மாகாண அரசும் மத்திய அரசும் தோல்வியடைந்துள்ளதாக அவசரகால தீர்மானம் ஒன்றினை பூர்வ குடியின சமூகங்களின் மன்றம் நிறைவேற்றியிருந்தது. இந்நிலையில் காட்டுத்தீக்களை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கும் கனடிய அரசு மற்றும் ராணுவத்தின் உதவிகளை கோரி ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் விடுத்த கோரிக்கை தமக்கு கிடைத்துள்ளதாக மத்திய இடர் முகாமைத்துவ அமைச்சர் கூறியுள்ளார்.
0: தமிழக வெற்றிக்கழக அரசினை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் மேலும் மூவரை கைது செய்துள்ள போலீசார் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்கள் பணத்தினையும் பறிமுதல் செய்துள்ளனர். 100 கோடி ரூபாய்கள் செலவில் தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களை விலை பேசும் முயற்சிகளில் ஈடுபட்டதாக ஏற்கனவே பல திமுக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மூவரும் இந்த சதித்திட்டத்தின் முக்கிய சந்தேக நபருடன் தொடர்பில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் தலைமறைவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கையின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன உயிரிழந்துள்ளமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பல்வேறு தகவல்களை வெளியிட்ட சி டி விக்ரமரத்னவின் உயிரிழப்பு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய சம்பவங்களுடன் தொடர்பு உடையவர்கள் அடுத்தடுத்து மர்மமான முறையில் உயிரிழப்பது அச்சுறுத்தலானது என அது கூறியுள்ளது. தமது பாதுகாவலரின் துப்பாக்கியை வாங்கி தன்னைத்தானே சுட்டு சி டி விக்ரமரத்ன தற்கொலை செய்து கொண்டதாக ஆரம்பகட்ட செய்திகள் கூறுகின்றன.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
3: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
4: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேரன் பிஞ்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படியலின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17-18 மார்னிங் சேரன் பிஞ்சில் ஆடி விழா 2026 4167-2006.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து நாளைக்கு இன்றைக்கு பின்னேறும். அதே மாதிரி யார் கோல் அடிப்பது கோல் அடிப்பது, நாளை நாளை யார் கோல் அடிப்பது கோல் அடிப்பது, யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்ற ஒரு துடிப்போடு கூடின ஒரு பொழுதுதான் இந்த பொழுது. இன்றைக்கு நாளைக்கும் மிகப்பெரிய காய்ச்சலாகவே உலகம் பூராகவும், கனடா மட்டும் இல்லை உலகம் பூராகவும் இந்த விஷயம் இருக்குது. நாளைக்கு ஃபைனல் வேற நியூயார்க்ல நடக்க போகுது, நியூ ஜெர்சி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது நாளைக்கு ஃபைனல்.
1: ஆனாலும் அந்த இப்போ இந்த நாளைக்கு பிறகு வந்து செஞ்சு 4 வருஷம் வெயிட் பண்ணணும் இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்புக்காக. அது நான் வந்து பர்சனலா ரொம்ப மிஸ்
0: பண்ணி 4 வருஷத்துக்கு போறீங்க. நாளைக்கு நடக்க போகுது, இன்னைக்கு நடக்க போகுது, நாளைக்கு நடக்க போகுது,
1: இல்ல யோசிங்க. நம்ம தொடர்ந்து இதை பத்தி கதைச்சு கதைச்சிட்டு நீ 4 வருஷத்துக்கு பிறகுதான் இதை பத்தி கதைக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது
0: இடத்துல ஞாபகப்படுத்துவோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கதைச்சுமே 1 மாசத்துக்கு முன்னாடி, கதைச்சுமே 1 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகப்படுத்துவோம்.
1: அப்படி
0: 3:48 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் இதில் முக்கியமாக அந்த கோச்சினுடைய எஃபெக்ட், கோச் எந்த அளவுக்கு மிக முக்கியமானவர்கள். சில போட்டிகள் இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்கு, ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு சிங்கிங் காம்படிஷன். அந்த ரியாலிட்டி ஷோவில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கோச் இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. அல்லது அவங்களுடைய ஒரு சங்கீத ஆசிரியராக கூட, அல்லது நடனமாக இருந்தால் ஒரு நடன ஆசிரியராக அப்படி இருந்தாலும் கூட, அந்த ஸ்டேஜில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து அப்படி பாடாது இப்படி பாடு, அல்லது அப்படி ஆடாது இப்படி ஆடு என்று சொல்லி சொல்கிறதுக்கு ஜட்ஜஸ் விடுவாங்களா? விடமாட்டாங்க. ஆனால் இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சோக்கர் இருக்குது, பாஸ்கெட் பால் இருக்குது, விளையாட்டுலெல்லாம் கோச் நின்று அங்கேருந்தே கைட் பண்ணுவாங்க. நிமிஷம் ஹைட்ரேஷன் பிரேக் இதெல்லாம் புதுசு புதுசாக வருது அந்த ஹைட்ரேஷன் பிரேக்ல என்ன செய்வாங்கன்னா அந்த எழுதி காட்டுவாங்க நீங்கள் தெரியும் அதை எல்லாருமே ஒரு சார்ட் மாதிரி அல்லது நோட் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் என்னென்ன மாதிரி சொல்லி பிளே ஒவ்வொரு பிளேஸினுடைய பிளேஸ்மெண்ட் வந்து எல்லாமே அவங்க விளங்கப்படுத்துவாங்க அதில் பார்த்தீங்கன்னா 65 நிமிடங்களுக்கு பிறகு தான் போட்டியினுடைய முடிவு மாறி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கோச்சினுடைய அந்த எஃபெக பத்து போட்டிகள்.
1: இப்ப இந்த மூன்றையும் வச்சுதான் நாளைக்கு ஒரு முடிவு வந்து தெரிய
0: போகும். தெரியும் முடிவு அதே மாதிரி அர்ஜென்டினா சொல்லுவாங்க இல்ல அது எங்கட பிள்ளை இல்ல

0: இது அவங்க அடப்பில் தானதுன்னு சொல்லி சொன்ன உடனே உடனே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் ரெஃப்ரிக்கு உடனே விஏஆருக்கு போயிடும். விஆர் அதே என்ன சொல்கிறாங்க, இந்த ரெஃப்ரி போய் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அங்கே போய் ஒரு கூடார மாதிரி இருக்கு, அந்த டெலிஃபோன் தெரியுமா, அந்த பூத் அந்த பழைய ஞாபகம் இல்லாமல் பெருமே அந்த மர இந்த உள்ளுக்குலேருந்து அந்த அதே மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவாங்க, அதுல அதுல போய் பாப்பாரு. பார்த்த உடனே பார்த்தா யாருக்கு எல்லோ கார்டு கொடுத்தா அந்த எல்லோ கார்டு ஓகே அதை எடுத்து போய் போக்கல என்று சொல்லிட்டு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. ஏற்கனவே ஒரு எல்லோவில் இருந்தவன் திரும்பி ஒரு எல்லோ கார்டுனா ரெட் கார்டு தானே, அப்படி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த முடிவுகள் என்பது மாற்றப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு தொழில்நுட்பம், அதான் முக்கியம். அதே போலவே அர்ஜென்டினா ஸ்பெயின் ஃபைனலை பொறுத்த வரைக்கும் இது ஏன் சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அர்ஜென்டினாவை பற்றி பார்த்தோம்னா நடப்பு சாம்பியன் 2022 சாம்பியன் ஃப்ரான்ஸோட போட்டி போட்டு அவங்க வெற்றி பெற்றாங்க, எனவே நடப்பு சாம்பியனாக இருக்கிறாங்க. அதே போலவே தொடர்ச்சியாக 2வது முறையும் இந்த கோப்பையை வாங்குவதற்கு சாத்தியமுள்ள ஒரு அணியாகவும் அர்ஜென்டினா பார்க்கப்படுகிறது. அதே போல முக்கியமாக மெஸ்ஸி நட்சத்திர வீரர்னு சொல்லி சொல்லலாம், அவரை சொல்ல ஆச்சரியப்படுவதற்கில் அந்தளவுக்கு மிக திறமையான ஒரு வீரர் மெஸ்ஸி. அவருடைய ஒரு கடைசி வேர்ல்ட் கப் ஃபைனலாக இது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: ஏன்னா
0: கடந்த வருஷம் நானே நினைச்சேன், கடந்த வருஷம் அவருடைய இறுதி போட்டி தான் சொல்லிட்டு சொல்லியிருந்தவங்க அதில் கோப்பையை பெற. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரிக் கடிச்சது புறம் தெரியும் மெஸ்ஸி இந்த போட்டியில் இருக்கிறாரா அப்படின்னு விளங்குதா இந்த 2026. அதால இந்த வருஷமும் இது அவருடைய இறுதி போட்டியான்னு சொல்லி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. இது ஏபி நியூஸினுடைய தகவலாக இது இருக்குது. ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2010 அவங்க சாம்பியன், அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் ஸ்பெயினுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் வெல்லும் வாய்ப்பு இருக்கா இல்லையானது நாளைக்கு தான் தெரியும். அதே நேரம் யூரோ அதே போல் வேர்ல்ட் கப் வெற்றிகளை இணைக்கின்ற இலக்குடன் இவங்க என்ன செய்யறாங்கன்றா இந்த போட்டிக்குள்ள வராங்க. இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது.
1: 3:53 அறிவது கரவேல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: கோடைகாலத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கான தளபாட கொள்முதல்களை செய்ய எண்ணிருந்தால் பாரிய சேமிப்போடு உங்களுக்கான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் குறைவான விலைகளில் பெறக்கூடிய வாய்ப்பு எவரெஸ்ட் பர்னிச்சரில் இன்றைய நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட கொள்முதல்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வேளையில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7. குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart serve மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business Business.ca.
3: ஸ்கார்போரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில் பீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 மணி முதல் 11 மணி வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃப் கொத்து ரொட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோ அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690.
5: Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்கார்போரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
7: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
5: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough, 416-720-7439.
6: ஸ்கார்போரோவில்
8: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்கார்போரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: காற்றில் பரவும் இசை போல
10: ஈஸ்ட் எஃப்எம்.
9: ஈஸ்ட் எஃப்எம்

0: இப்படி சிரிச்சத்தாலே என்ன தெரியல, சித்ரா சிவராமனுக்கு அதுக்கப்புறம் பாட்டுகளே இல்லை. சரி, 4:05 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம்எல் 25°C வெளியில் 35°C உணர்கின்றோம்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
0: சரி, இதுல அந்த போட்டி, அதாவது ஃபீஃபாண்டில் சொக்கர் விளையாடுறவங்க எல்லாமே பொதுவாகவே விளையாட்டு வீரர்கள் எல்லாம் அவங்களுடைய உடலை கவனித்துக் கொள்றதுக்கு, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பல விதமான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ, போர்த்துக்கலினுடைய மிக நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு அதிகமான US$ அவருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக அவர் செலவழிக்கிறாராம். மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 41 வயசு நினைக்கிறேன் அவருக்கு, இப்பவும் யங்கா இருப்பார், எங்களை மாதிரிலாம் இல்லை. ஆரோக்கியமான உணவு தேடல்கள் உள்ளவர் போல இருக்கு, அதால கொஞ்சம் ஆரோக்கியத்துக்காக அவ்வளவு செலவழிக்கிறார். போற போக்குல சொக்கர் தானே, அதையும் சொல்லிட்டு போவோம் அப்படி என்னட்டு சொன்னாலும், 2026 நடப்பு ஆண்டினுடைய இந்த ஃபீஃபாவினுடைய இறுதிப் போட்டியிலே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சங்கள் சொல்லி சில விஷயத்தை நாங்க நடுப்பகுதி அதில் ஆதிக்கம் செலுத்துறது யாராக இருப்பார்கள், அதில் அதில் யார் பால் அதிகமாக வைத்திருப்பார்கள் என்பது உண்டு. அதுமாதிரி செட் பீசஸ் தாக்கம், செட் பீசஸ் அப்படியே செட் பீசஸ் என்ன சொல்லி சொல்கிற என்னத்தை சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் உதாரணமாக பால் வெளியில் போயிட்டு ஒரு ஆள் கொண்டு போகிற நேரத்தில் பால் அப்படியே அந்த கோட்டை தாண்டி வெளியில் போயிட்டுன்னு வைங்களேன், அங்கேருந்து ஒரு புதுசாக தொடங்கும், அதை எதிரணி என்ன செய்வாங்க, அந்த பாலை பாஸ் பண்ணுவாங்க, த்ரோ பண்ணுவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வார நேரத்தில் அது அதை கொண்டு போய் அது யாருக்கு போகுது, அதுலேருந்து கோல் போடுறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது தானே. அதைத்தான் இந்த செட் பீசஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய தாக்கம், யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதுன்றதை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. கோல் கீப்பர் எந்த அளவுக்கு அந்த பந்துகளை தடுக்கின்றார் என்பது உண்டு. அதை டாக்டிக்கல் சப்ஸ்டியூஷன்ஸ், டாக்டிக்கல் சப்ஸ்டியூஷன் என்று சொல்லி சொல்கிறது, அந்த நிலைமைக்கேற்ற மாதிரி எந்த வீரரை ஒரு சப்ஸ்டியூஷன் அனுப்புகிற, உள்ளுக்குள்ள ஆள் வெளியில் எடுத்து வெளியிலேருந்து ஒரு ஆள் உள்ளுக்கு அனுப்புகிற அந்த விஷயம், அது யார் போனால் இந்த இடத்தை சமாளித்து அல்லது கோல் போடுறதுக்கு அல்லது டிஃபெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சரியாக இருப்பாங்கன்னு சொல்லி கோச் ஒரு ஆளை தீர்மானித்து உள்ளுக்கிருந்து வெளியில் ஒரு ஆள் எடுத்து உள்ளுக்கு அனுப்புவாங்க. அவங்க களைச்சிட்டாங்கன்று எல்லாருமே யோசிக்கிறேன்னு தெரியுமா, அவர் களைச்சிட்டார் அதால் அவர் எடுத்துகிட்டு இன்னொரு ஆள் அனுப்புகிறாங்க, அது விஷயம் கிடையாது. இருக்கிற ரிசர்வில் இருக்கிற ஒவ்வொரு வீரர்களும் ஒவ்வொரு ஒரு திறமையானவர்களாக இருப்பாங்க, அதால் இந்த இடத்துக்கு இந்த ஆள் அனுப்புனா இந்த விஷயம் சரியா நடக்கும் என்றதுக்காக அனுப்பப்படுற விஷயம், அது ஒரு விதமான பிளான் அது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே போலவே எக்ஸ்ட்ரா டைம் செல்லுமா, பெனால்டி ஷூட் அவுட் வருமா, அனுபவம், அதே போலவே இளமை, இதெல்லாம் எந்த அளவுக்கு, இப்போ 21 வயசு பெல்லிங்கம், அதே போல பார்த்தீங்கன்னா 39 வயசு நினைக்கிறேன் மெஸ்ஸி, 29 இப்போ கடந்த செமிஃபைனலில் நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அனுபவம் இளமை, அனுபவம் வெர்சஸ் இளமை அப்படி சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸ் வெர்சஸ் அந்த யங். அதே போல் மென்டல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது மிக முக்கியம், மென்டல் ஸ்ட்ரென்த் சரியான முக்கியம். சைக்கலாஜிக்கலாக அவங்க பாதிக்கப்படக்கூடாது, அதே நேரம் அது பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே ஒரு பயிற்சி அவங்களுக்கு இருக்குது. எல்லா போட்டிகள்லையுமே இருக்குது, இருந்தாலும் பல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, கடந்த காலங்களில் இடம்பெற்ற போட்டிகளில் வீரர்கள் எந்த அளவிற்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள், பாதிக்கப்பட வைக்கப்பட்டார்கள் அப்படின்லாம் நிறைய வரலாறு இருக்குது. அந்த வரலாறுக்கு இன்னொரு 60 கரைகளை நாங்கள் சூஸ் பண்ணுறோம். இப்போ இது வேறு,
1: கடந்த 10 ஃபைனல்ஸ் அடிப்படையில் வந்து நாங்கள் பார்க்கும்போது 10 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகள் வந்து நடந்திருக்கு. இதில் 6 போட்டிகளில் 1 கோல் வித்தியாசத்தில் வந்து முடிவடைந்திருக்கு. 3 போட்டிகளை பார்க்கும்போது பெனால்டி ஷூட் அவுட் வரைக்குமே போயிட்டு முடிவடைந்திருக்கு. 2 போட்டிகள் கூடுதல் நேரத்தில் வந்து முடிவடைந்திருக்கு. 1 போட்டி மிக அதிக கோல்கள் கொண்ட ஒரு இறுதிப் போட்டியாக இருந்திருக்கிறது. அதுதான் இந்த 2026 கட்டாரில் நடைபெற்றது. பிரான்ஸுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில 3-3 என்ற அடிப்படையில் வந்து பெனால்டி வரைக்கும் சென்று அந்த போட்டி வந்து முடிவடைந்திருக்கின்றது.
0: அதே போல அந்த காலகட்டத்தின், அதாவது போட்டிய காலகட்டம் வருஷ கணக்கு நான் சொல்ல வரல, ஒவ்வொரு நிமிடத்தின் அடிப்படை 90 நிமிடங்கள் தான் பொதுவாக எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸ்ட்ரா, அதை விட்டுருங்க, 90 நிமிடத்துக்குள்ள நடக்கிற விஷயம் முதல் 15 நிமிடம் சரியான முக்கியம், அந்த பொசிஷன் எடுக்கிறது, போலை யார் வைத்திருக்கிறது என்றது சரியான முக்கியமாக பார்க்கப்படுது. முக்கியமாகவே அந்த 15 நிமிடங்களுக்குள் போல வைத்திருக்கிறது. அதே போல 15-35 நிமிடங்கள் அங்கால இடைவேளைக்கு முதல். இதில் பார்த்தீங்கன்னா இடைவேளைக்கு முதல்ல கோல் போடுவது மிக முக்கியம்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது முக்கியமாக கடந்த 10 ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டைம் முன்னிலை பெற்ற அனைத்து அணிகளும் கோப்பையை வென்றுள்ளன சொல்லி சொல்றாங்க.
1: ஆனா என்னத்தை சொன்னாலும் கடைசியில் நடைபெற்ற இந்த 2-3 போட்டிகளும் நீங்க என்ன கோலை வேணாலும் போடுங்க, எக்ஸ்ட்ரா டைம்ல நாங்க ஒரு கோலை போட்டு வென்றுவோம் அர்ஜென்டினா நிக்குது.
0: அதே பார்த்தா 45-70 நிமிடங்கள் என்று பார்த்தா பயிற்சியாளர்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது இந்த வீரர்களை மாற்றி அனுப்புறதுல ஒரு முக்கியமான பங்கு பெற்றுகிற நிமிடமாக 45-70 நிமிடம் இருக்கு. அதே போலவே பார்த்தா 70-90 நிமிடம், அதே போலவே எக்ஸ்ட்ரா டைம். இந்த விஷயமெல்லாம் சாதாரணமாக நடந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இவை எல்லாமே இந்த போட்டியில் மிக முக்கியமான சின்ன நிமிடத்துக்கு நிமிடம் அந்த ஆட்டத்தினுடைய கள நிலவரத்தில் மாத்திர விஷயங்களாக இது பார்க்கப்படுகிறது.
1: நேரம் 4:11 நிமிடம் 60 கரவியில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடை காலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-7-8-6-0-7-0-0-2.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது 416-754-8881.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
3: 416-900-4599.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
8: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
9: மீனாட்சி மீனாட்சி.
8: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
11: Weekend and Dali, Visesham Dane.
12: Weekend East FM Tamil, 102.7.

0: 4:27 அறிவது கரவேல் கடுகொண்டிருக்கின்றோம்.
1: பாபு கேட்ரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல். வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல், இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்தா 7.95. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கிறது.
0: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றை ஏதாவது ஒன்று உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கோடி ஆர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்பொழுது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 ஏ3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு, நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
1: செலசி பர்னிச்சர்ஸின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் இப்பொழுது நடைபெறுகின்றது. இந்த வார இறுதியுடன் அதிரடி சலுகைகள் முடிவடைகின்றன. செலசி பர்னிச்சர்ஸ் உற்பத்தியாளர்கள் என்பதால் இடைத்தரகர் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் விருப்பமான தளபாடங்களை வாங்கலாம். பூஜை அலுமாரிகள் $150 முதல், பிரீமியம் மெத்தைகள் $500 முதல், சாதாரண மெத்தைகள் $100 முதல், $1,300 மதிப்புள்ள அழகான செக்ஷனல் சோஃபா $800 மட்டுமே. செலசி பர்னிச்சர்ஸ், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்பரோ, 416-731-7044.
0: இந்த வேளையில் ஆடி விழா பற்றிய மேலதிகமான தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: ஆடி விழா 2026 நேற்று கோலாகலமாக ஆரம்பித்து இன்றும் நாளையும் தொடர்கின்றது. இன்றே 11 மணிக்கும் ஆரம்பித்திருக்கின்றது. அதே போன்று நாளையும் 11 மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பிக்கும். ஆனால் அதே வேளையிலே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏற்கனவே கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதே வழியில் மாலை வேளையில் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் அதே போன்று எங்கடப்படியில் எல்லாம் வழங்குகின்ற இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற காத்திருக்கின்றன. ஏராளமான கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பாரம்பரிய உணவுச் சாவடிகள் எல்லாம் திறந்திருக்கின்றன, வணிகச் சாவடிகள் திறந்திருக்கின்றன. அதே வேளையில் சிறுவர்களுக்கான விளையாட்டுகளும் இருக்கின்றன. கலாச்சார நிகழ்வுகள், தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை காட்சிப்படுத்துகின்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற காத்திருக்கின்றன. அதே போன்று இந்த நிகழ்வு என்பது தமிழர் பாரம்பரியம், கலாச்சாரம், பெருமையை போற்றுகின்ற பல நிகழ்வாக இதை வந்து ஸ்காப்ரோ முற்றுவழியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
3: முற்றிலும் இலவசமாக, அனுமதி இலவசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு ஆடி விழா 2026 மார்னிங் சைட் மற்றும் பின் சந்திப்பிற்கு அருகே இருக்கும் ஸ்காப்ரோ முற்றுவழியில் தான் இப்பொழுது கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பாரம்பரிய உணவு சாவடிகள் என்று சொல்லும் பொழுது தாயகத்து உணவுகளும் கூட இங்க ஸ்பெஷலாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. வணிக சாவடிகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுகள், இந்த கலாச்சார நிகழ்வுகளில் குறிப்பாக தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்வு குறிப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலை வேளையில் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் எங்கடப்படியில் வழங்கும் இசை நிகழ்ச்சியிலும் மாலையில் இடம்பெற இருக்கின்றன. இன்றும் நாளையும் இந்த நிகழ்வு தொடர இருக்கின்றது. அனுமதி முற்றிலும் இலவசம். மார்னிங் சைட் அண்ட் பின் சந்திப்பிற்கு அருகே ஸ்காப்ரோ முற்றுவழியில் ஆடி விழா 2026.
4: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 eastfm.ca East FM தமிழ் செய்திகள்.
0: செயற்கை நுண்ணறிவுக்கான தரவு சேமிப்பு மையங்கள் கனடாவின் நீர் வளத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் தொடர்பில் பெரும்பாலான கனடிய மக்கள் கவலையினை கொண்டுள்ளதாக புதிய லஜிய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த தரவு மையங்களை குளிர்விக்க பயன்படுத்தப்படும் பாரிய அளவிலான தண்ணீர் முக்கிய கரிசனையாக உள்ளது. இந்நிலையில் கனடாவின் தரவு சேகரிப்பு மையங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என 79% தமது மின் கட்டணங்கள் உயர்வதற்கு வழிவகுக்கும் என 81% கவலை வெளியிட்டுள்ளனர்.
1: தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான கூட்டணி பேச்சுக்கள் ஆரம்பித்து விட்டதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 2029 தமிழ்நாட்டில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும் என்றும், மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற 5 வருடங்கள் காத்திருக்க தேவையில்லை என்றும், திமுகவுக்கு பாஜக ஆசை காண்பிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும், 5 ஆண்டுகளுக்கு உறுதியாக ஆட்சி தொடரும் என்றும் தெரிவித்துள்ள கார்த்திக் சிதம்பரம், பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் நிலைப்பாட்டை திமுக மாற்றாவிட்டால் இன்னும் மோசமான விளைவுகளையே அக்கட்சி சந்திக்கும் என எச்சரித்துள்ளார்.
0: இலங்கையில் போரின் போது ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களின் காணிகளை மீண்டும் மக்களிடம் கையளிக்க வேண்டும் என சம உரிமை இயக்கம் மற்றும் சமூக நீதிக்கான மக்கள் பேரவை ஆகியன அழைப்பு விடுத்துள்ளன. பலாலி போன்ற பகுதிகளில் மக்களின் காணிகள் ராணுவத்தால் பறிக்கப்பட்டு 36 ஆண்டுகள் கடந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவை, யுத்தம் முடிந்து 14 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இலங்கையின் ஆட்சியாளர்களினால் அக்காணிகளை விடுவிக்க முடியாமல் உள்ளமை துரதிருஷ்டவசமானது என விசனம்
4: வெளியிட்டுள்ளன.
5: FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின்சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388,
0: 416-649-6388. FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: 4:45 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சோக்கரை பெரியதாக என்ற நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. சோக்கரன்னு சொல்லி சொன்னால் இந்த இறுதிப் போட்டி, இந்த நாளை நடக்க போகின்ற இறுதிப் போட்டி பெரியதாக அமைந்திருக்கிறது. இன்று நடக்கப் போகின்ற போட்டி, அதாவது மூன்றாவது நிலைக்கான போட்டிக்குரிய ஆயத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வீரர்கள் பயிற்சியில் அப்படியே பயிற்சியில் இருக்கிறாங்க. எனவே அந்த போட்டி பற்றிய தகவல்களை 5 மணிக்கு பின்னர் ஈஸ்டர்ஃபெமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெற்றிக்கான அர்ஜென்டினாவினுடைய 5 நிபந்தனைகள், அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற நிபந்தனைகள் அப்படின்னு இல்லை, அவங்க என்ன செய்யணும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், சென்ட்ரல் பேசிங் லைனை கட்டுப்படுத்த வேண்டும். ஸ்பெயினினுடைய சென்ட்ரல் பேசிங் லைன் கொஞ்சம் ஸ்ட்ராங், அதை அவங்க கட்டுப்படுத்த வேண்டும் சொல்லப்படுது. பந்து கிடைத்ததும் மெதுவாக அப்படி இல்லாமல் உடனடியாக டிரான்சிஷன் செய்வோம்னா அடிக்கடி மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கணும். ஒரு ஆளே கொண்டு போவாமல் மாற்றி மாற்றிட்டு போகணும்.
1: இப்போ என்ன சொல்ல வரீங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படியா?
0: மெஸ்ஸிக்கு அந்த பந்து கிடைக்கக்கூடிய ஒரு வழியை அவங்க உருவாக்கி கொடுக்கணும் மற்ற வீரர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா

0: கட்டின அளவுக்கு கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. இதெல்லாம் அந்த சொல்லப்படுற விஷயங்கள். அதே போலவே பார்த்துட்டு ஆரம்பத்திலேயே அந்த சாத்தியமான விஷயங்கள் அந்த வரலாற்றின் அடிப்படையில் கடந்த 10 வருடங்களாக இருக்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த இறுதிப் போட்டியை வச்சு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிக போல் தான் உங்களோட முக்கியம் மையப்புள்ளி, அது போல் அது போட்டிக்கு போல் தான் மையப்புள்ளி. அதை இதை மெயினாக வச்சு நீங்கள் அந்த சரியான எச்சரிக்கையாக இருக்கணும். முக்கியமாக அந்த பொசிஷன் அதிகமாகவே அந்த பொசிஷனை பார்த்துக்கொள்ள வேண்டும். பந்துகளை யார் வைத்துக் கொள்கிறேன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதே போல் அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மென்டல் கேம் விளையாடக்கூடியவர்கள், அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் அது அர்ஜென்டினா மிக அதிகமாக இந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கிற கூடிய நிலை அர்ஜென்டினாக்கு அதிகம் ஸ்பெயினை விட என்பதுதான் நாங்கள் சொல்லப்படுற விஷயம். அதே போல் முதலாவது கோல்ன்றது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது. இப்படியான விஷயம் என்னதான் சொன்னாலும் ஒரு போட்டி விளையாட்டு என்று வருகின்ற போது விளையாட்டு எப்படியும் மாறலாம். இப்போ இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்ன்றது சொல்ல இயலாது. விளையாட்டு அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறக்கொள்ளக்கூடியது. எனவே ஓரளவுக்கான விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இன்னென்ன விஷயங்கள் நடக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். எனவே இன்றைய போட்டியை பாருங்கள், அதே போல் நாளைய போட்டியையும் பாருங்கள். நாளைக்கு மிக முக்கியமாக மும்முரமாக இருக்கும் இறுதி போட்டியானதால் எல்லோரும் டிவிக்கு முன்னாலே இருப்பீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இருப்பீங்க, ஆனால் நாளைக்கு அதை விட அதிகமானவர்கள் இல்லை டிவிக்கு முன்னால் இருப்பார்கள்.
1: சரி, அதுவும் 3 மணிக்கு நடக்க போறதுனால லைவ் அப்டேட் வந்து சும்மா நெருப்பா இருக்க போது
0: அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முக்கியமா இன்றைக்கு சுகர பீடி கழிச்சு நாங்க டயர்ட் ஆயிட்டோம் அப்ப சொல்லிக்கொண்டு நாங்கள் எவரெஸ்ட் பயணிகள் வழங்குகிற மாதிரி விற்பனை பற்றிய தகவல்களை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
2: கோடைகாலத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கான தளபாட கொள்முதல்களை செய்யணிருந்தால் பாரிய சேமிப்போடு உங்களுக்கான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் குறைவான விலைகளில் பெறக்கூடிய வாய்ப்பு எவரெஸ்ட் பர்னிச்சரில் இன்றைய நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட கொள்முதல்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வேளையில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்துள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: 4:51 வருகிற பாடலை விளம்பரங்களை தொடர்ந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிச்சா உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இசை எக்ஸ்பிரஸ் வருகிறது நிகழ்ச்சிகளோடு உஷா மற்றும் கோகுலன். இவ்வளவு நேரம் 60 கரவேல் சோக்கரை பெற்றியதாக பல விடயங்கள், 2026 ஃபைனலை பெற்றியதாக அமைந்திருந்தது. அவங்களுக்கும் பிடிச்சிருக்க மாட்டோம் நம்புகின்றோம். வருகின்ற வாரம் இதே போல் 60 கருவியில் இன்னும் ஒரு தலைப்போடு வரும் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
1: சுரேகா ரூபன்
0: என்று உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3589-8-9-9 6472-9-3-5899.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 தேதிகளில். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன். ஆகஸ்ட் 1-2 தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2-3 தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு செந்தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில். ஜோதி விழா 2026 416-321-6104.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabison Dental Office 416-666-7770.
5: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: மனு, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
9: பூவே பூவே பெண் பூவே,
8: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: நேரம் 5 மணி 1 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். நன்றி ஸ்ரேகா மற்றும் சஞ்சயன். வணக்கம் நேயர்களே. வணக்கம் கோகுலன்.
1: வணக்கம் விஷா. வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நிலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கின்றோம். மதிய நல மதிய உற்சாகத்தோடு நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இப்பொழுது முதல் 7 மணி வரை நீங்களும் எஸ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 26 டிகிரி செல்சியஸ், 35 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் இரவு பொழுது 16 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை காணப்படும். நாளை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ்.
0: அதில் நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 4165544400. அத்துடன் உலகில் எங்கிருந்தாலும் எமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7, ஈஸ்டெஃப்எம் அலுவலக தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.
1: நாளைய நாள் ஜூலை மாதம் 19ஆம் தேதி எரிபொருளின் விலை டொரண்டோ பெரும்பாகத்தை பிரித்தவரை லிட்டர் ஒன்றுக்கான விலை வந்து 4 சதங்களால் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: அத்துடன் இந்த தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா?
1: நிச்சயமா,
0: அதையும் ஒரு ஞாபகப்படுத்தி விடலாம் கோகுலே.
1: ஆமாம், ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 3வது இடத்துக்கான போட்டியாக ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் இன்றைய நாளை பொறுத்தவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியாக இருக்கின்றது. இதில் வெற்றி பெறுகின்ற அணி 3வது இடத்தை உறுதி செய்கின்ற அணியாக இருக்கும். இப்பொழுது இந்த மனத்தியாலத்தை பொறுத்தவரை போட்டி ஆரம்பித்த உடனே 2 நிமிடங்கள் 43 செகண்ட்களை கடந்திருக்கின்ற பொழுதிலும் கூட இப்பொழுது இங்கிலாந்து அணி ஒரு கோலினை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி இப்பொழுது இங்கிலாந்து ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது.
0: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் அழைக்கலாம். 4165544400 கலந்து கொள்ள முதலாவது நேயர் யார் என்று பார்க்கலாமா?
1: வணக்கம்.
2: வணக்கம் கோகுலன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் செல்வகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்க
1: அப்படிதான் முந்தி கொண்டு தர்றோம். நாங்க
2: நீங்க
0: சுட சுட தருவோம். சரி, என்ன பாட?
2: நீங்களும்
0: அழைக்கலாம். 4165544400.

0: செல்வகுமாரின் விருப்பமாக விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்கிறது அந்த பாடல். நேரம் 5:07 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்கள் அழைக்கலாம் 4165544400.
1: தொடர்ந்து 7 வரை நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க முடியும். ஃபீஃபா உலகக்கிண்ட போட்டிகள் 2026 தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 7 கடந்திருக்கின்ற போட்டியில் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி. இப்பொழுது இங்கிலாந்து அணி ஒரு கோலினை பெற்று தொடர்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கின்ற பொழுது அது பற்றிய விவரங்களையும் நாங்கள் தர காத்திருக்கின்றோம்.
0: வணக்கம்
2: இனிய மாலை. வணக்கம் உஷா கோகலன், எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம் திரு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: பரவாயில்ல இருக்கலாம்.
1: எப்படி வீக்கெண்ட் எல்லாம் போகுது?
2: வீக்கெண்ட் சுதப்பிட்டு, என்னடா மழை என்று சொன்னாங்களோ அதால பீச் பயணத்தை கேன்சல் பண்ணி போட்டுருக்கோம். இப்ப நல்ல வெயில் இருக்கு.
0: மழை என்றாங்க, புயல் என்றாங்க, எத்தனையோ சொன்னாங்க. சரி, என்ன பாடல் என்று?
2: இன்னைக்கு படம் வந்து நந்தினி, பாடல் வந்து என்னை பாரு என்று வாங்குற பாடல், மெனோ பாடின பாட்டு.
0: சரி, நந்தினிக்காக கேக்குறீங்களா இல்லாட்டி என்னை பாரு என்று கேக்குறீங்களா?
2: பாடல்
1: வரப்போன்றது. நன்றி இணைந்து கொடுமைக்கு.
3: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கனடிய மேட் தளபாடங்கள், இம்போர்ட் தளவாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணிகருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் ஜிடிஎவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணிகருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
4: வல்முறை ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-818-322-1379.
5: நேரம் 5:18 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 4-1-6-5-5-4-0-4-0. இந்த நேரத்தில் நாங்கள் கோலை சொல்லிவிடலாம்.
6: நிச்சயமாக ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 3rd place பிளே ஆஃப் மேட்ச் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் இப்பொழுது இங்கிலாந்து 2வது கோலினையும் பெற்றிருக்கின்றது. 2-0 என்ற ரீதியில் இந்த இப்பொழுது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 18 நிமிடங்களை கடந்திருக்கின்ற போட்டியில் இங்கிலாந்து 2 கோல்களை பெற்றிருக்கின்றது.
5: முதல் ரைஸ் அடிச்சார், இப்போ கொன்சா அடிச்சிருக்கிறார். இனி யார் அடிக்க போறாங்க? அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாமா? வணக்கம்.
7: வணக்கம் கோகுலன். வணக்கம் உஷா. பாபி சரக்கரன்.
6: வணக்கம் பாபி, எப்படி இருக்கிறீங்க?
7: நல்ல சமயத்தை நீங்க எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
6: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். சொல்லுங்க, எப்படி வீக்கெண்ட் எல்லாம் போகுது?
7: என்ன ஒரு உடம்பு வலிக்கடையில பயத்தில.
5: சரி, என்ன பாடல்?
7: படம்பான் நிலவே வா, அதுல ஹரிஹரன் ஜானகியம் நிக்கிறன் படிக்கிற நீ காத்து நாமரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவே.
5: ஹரிஹரன் சித்ரா.
7: சித்ரா, ஓ சாரி.
5: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
7: நன்றி உஷா.
5: நன்றி, வணக்கம்.

0: பபியின் விருப்பமாக நிலாவை வாத்திரைப்படுத்தி ஒளித்தோ இருந்த அந்த பாடல் நேரம் 5:24 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: தொடர்ந்து 7 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களுக்கு கலைக்கலாம். 416-5544-0000.
0: அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் உஷா. வணக்கம் உஷா. வணக்கம் கோயிலர். இருவருக்கும் மாலை வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம் தளபதி அமிர்தராஜா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சோமையா இருக்கிற உங்க நிகழ்ச்சிகளோட உஷாவின் இந்த குரலை கேட்க உடம்பு அப்படியே ஓடி வந்தேன். நேற்றுக்கு எனக்கு இடம் கிடைக்கல, இன்றைக்கு ஓடி வந்துட்டேன்.
0: சரி, சந்தோஷம். என்ன பாடல் என்று?
2: நான் இன்று கேட்கும் பாடல் கீதாஞ்சலி படத்துல இன்பன் பாடல் என்ற பாடல். இன்று பிறந்த நாள் அனைத்து நிகழ்வுகளையும் சந்திச்சு கொண்டு அனைத்து மக்களுக்காகவும் இந்த பாடல்
3: குறிப்பாக கலாச்சார நிகழ்வுகளாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நேரடியாக காணக்கூடிய இருக்குது. மிகவும் சிறுவர் சிறுமிகள் தங்களுடைய கலைகளை இங்கே காண்பித்துக் கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நேற்றைய நாளை தொடர்ந்து இரண்டாவது நாளாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் இது. இந்த ஆண்டு பாரம்பரிய உணவு சாவடிகள், வணிக சாவடிகள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்று மாலை குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து வருகின்ற சீனிவாச அவர்கள் வழங்குகின்ற இசை நிகழ்ச்சியில் கூட ஏராளமான பாடல்களை வழங்க காத்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் கூட நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது கண்டுகளிக்க முடியும். ஆகவே நேரடியாக வரலாம். மார்னிங் சர்ஜன் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழி திறந்த அரங்கில் ஆடி விழா 2026 முற்றிலும் இலவசம் என்பதை நாங்கள் நினைப்படுத்துகிறோம். நேரடியாக வருகின்ற பொழுது நிகழ்வுகளை கண்டுகளிக்க முடியும்.
4: ஏராளமான கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, இடம்பெற இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக தமிழர் பாரம்பரியம் கலாச்சாரம் பெருமையை போற்றும் பல நிகழ்வுகள், அதுவும் குறிப்பாக தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் காட்சிப்படுத்தும் நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாரம்பரிய உணவு சாவடிகள், தாயகத்து உணவு சாவடிகளும் கூட இங்கே இருக்கின்றன. வணிக சாவடிகள், திருவள்ளுக்கான விளையாட்டுகள். இன்று காலை 11 மணிக்கு ஆரம்பித்த இந்த நிகழ்வு நாளையும் கூட காலை 11 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆனால் இன்று மாலை வந்து தென்னிந்திய பாரக ஸ்ரீனிவாஸ் மற்றும் வெங்கடபுரியில் வழங்கும் இசை நிகழ்ச்சியில் மாலையில் இடம்பெற இருக்கின்றன. முற்றிலும் அனுமதி இலவசம் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஆடி விழா 2026 மார்னிங் சைட் மற்றும் பின் சந்திப்பிற்கு அருகே ஸ்காப்ரோ முற்றவழியில் ஆடி விழா 2026.
0: நேரம் 5:27 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மக்கள் அழைக்கலாம். 416-5544-0000. தங்க நகை உலகின் புரட்சி வித்யா ஜுவல்லரி தேரம் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம் மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் பொழுதும் ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் புளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
1: 7 மணி வரை நீங்களும் இணைந்திருக்க முடியும். உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கலாம். 416-5544-0000. 416-554-4040 ஊடாக இணைந்து கொண்டு நீங்களும் எங்களோடு 7 மணி வரை பாடல்களை கேட்டு மகிழ முடியும். இதே நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் மேட்ச் இன்றைய நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியாக இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 28 நிமிடங்களை கடந்திருக்கின்ற போட்டி இங்கிலாந்து அணி 2 கோல்களோடு தொடர்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. போட்டியின் ஆரம்பத்தில் முதல் கோலும் 18 நிமிடங்களை கடக்கின்ற பொழுது இரண்டாவது கோலும் இங்கிலாந்து பெற்றிருந்தது. தொடர்ச்சியாக 2-0 என்ற ரீதியில் இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
0: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
6: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை. சுப்ரா மோட்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோட்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோட்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9058-5656.
7: East FM, Tamil, Seidhigal.
1: ஒன்டாரியோவில் இருந்து வரும் காட்டுத் தீக்களை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசின் செயற்பாடுகளில் எந்த தவறுகளும் இல்லை என கனேடிய இடர் முகாமைத்துவ அமைச்சர் தெரிவித்துள்ளார். நூற்றுக்கணக்கான காட்டுத் தீக்கள் ஒன்டாரியோவை அச்சுறுத்தி வரும் நிலையில் அவற்றினை கட்டுப்படுத்துவதில் மாகாண அரசும் மத்திய அரசும் தோல்வியடைந்துள்ளதாக அவசரகால தீர்மானம் ஒன்றினை பூர்வக்குடியின சமூகங்களின் மன்றம் நிறைவேற்றியிருந்தது. இந்நிலையில் காட்டுத் தீக்களை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கும் கெனடிய அரசு மற்றும் ராணுவத்தின் உதவிகளை கோரி ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் விடுத்த கோரிக்கை தமக்கு கிடைத்துள்ளதாக மத்திய இடர் முகாமைத்துவ அமைச்சர் கூறியுள்ளார்.
0: தமிழக வெட்டிக்கழக அரசினை கவிழ்ப்பதற்கு சதி திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் மேலும் 3 கைது செய்துள்ள போலீசார் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்கள் பணத்தினையும் பறிமுதல் செய்துள்ளனர். 100 கோடி ரூபாய்கள் செலவில் தமிழக வெட்டிக்கழக எம்எல்ஏக்களை விலை பேசும் முயற்சிகளில் ஈடுபட்டதாக ஏற்கனவே பல திமுக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 3 இந்த சதி திட்டத்தின் முக்கிய சந்தேக நபருடன் தொடர்பில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் தலைமறைவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கையின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன உயிரிழந்துள்ளமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பல்வேறு தகவல்களை வெளியிட்ட சி டி விக்ரமரத்னவின் உயிரிழப்பு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய சம்பவங்களுடன் தொடர்புபட்டவர்கள் அடுத்தடுத்து மர்மமான முறையில் உயிரிழப்பது அச்சுறுத்தலானது என அது கூறியுள்ளது. தமது பாதுகாவலரின் துப்பாக்கியை வாங்கி தன்னைத்தானே சுட்டு சி டி விக்ரமரத்ன தற்கொலை செய்து கொண்டதாக ஆரம்பகட்ட செய்திகள்
7: கூறுகின்றன.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 5:32 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசி எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்ட மகள் அழைக்கலாம். 4165544040 வரும் பாடல் திலகவதி அமிர்தராஜா விருப்பமாக வருகின்றது.
10: ஒரு

0: பாட்டு நாலு விஷயம்
1: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Your license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டவுன் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெஃபன் 102.7.
7: நேரம் 5:41 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 4165544040 என்னடாப்பா இப்படி அடிச்சு கொண்டு போறாங்க.
8: நிச்சயமாக பலரும் எதிர்பார்த்து போற்றி இந்த 3rd பிளேஸ் பிளே ஆஃப் ஆகியிருந்தாலும் பலரும் எதிர்பார்த்த ஒரு போட்டியாக இருந்தது. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி மிகவும் மும்முரமாக நடைபெறுகின்ற போட்டி என்று சொல்லலாம். இந்த ஹாஃப் டைமுக்கு முன்பதாகவே மும்முரமாக இடம்பெற்ற ஒரு போட்டி. இப்பொழுது 41 நிமிடங்களை போட்டி அடைந்திருக்கின்றது. இங்கிலாந்து அணி 3rd கோலினையும் பெற்றிருக்கின்றது. குறிப்பிடத்தக்கது, போட்டி ஆரம்பித்தவுடன் முதல் கோல் 18 நிமிடங்களை அடைகின்ற பொழுது, 2nd கோல் 37 நிமிடங்களை அடைகின்ற பொழுது 3rd கோல் பெறப்பட்டிருக்கின்றது.
7: அதில் 37 நிமிடங்கள் அடையும் பொழுது 37 நம்பர் தான் அடிச்சிருக்காங்க தெரியுமா சகா. சரி, அடுத்த நீர் ஜான் பார்க்கலாமா? வணக்கம்.
9: வணக்கம், நான் சோதிலிங்கம் கேட்கிறேன்.
7: சோதிலிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
8: நலமாக இருக்கின்றோம். சொல்லுங்க, எப்படி வீக்கெண்ட் எல்லாம் போகுது?
7: சரி, சந்தோஷம். இன்று என்ன பாடல் சோதனைங்கிறதுக்கு?
9: எனக்கு புரிச லட்சணம் படத்துல பாலசுப்ரமணியன் யானை படிச்ச தென்பட்டு பூவே அந்த பாட்டை கேட்போம்.
7: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
9: நன்றி, நன்றி,
7: நன்றி, வணக்கம்.

0: ஜோதிலிங்கத்தின் விருப்பமாக ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 5:47 நிமிடம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகள் அழைக்கலாம். 4145544040.
1: இன்றைக்கு ஒரு முடிவோட தான் இங்கிலாந்து வந்திருக்கேன் சொல்லலாம். 4வது கோல் போடப்பட்டிருக்கின்றது இங்கிலாந்தை பொறுத்தவரை. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி, பிரான்ஸ் எந்தவித கோலையும்

0: கேள்வியாக இருந்தது. ஆனால் இவ்வளவு 4-0 என்ற ரீதியில் இங்கிலாந்து முதன்மை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஹாஃப் டைம்ல ஏதாவது பிரான்ஸ் செய்யுமான்றதும் கூட பலருடைய கேள்வியாக இருக்கும்.
1: நாங்களும் சகாக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நேரடியா என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் உஷா, ராகுல் கோவலன். உஷா வணக்கம்.
1: வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். சரி, இன்று என்ன பாடல்?
2: பாடல் நலம்பாட என்னாலும் என் வாழ்த்துக்கள்.
0: நிச்சயமாக உங்களுக்காக பாடல் வரப்போன்றது. நன்றி.
2: பிறந்த நாட்கள் பலன் கேட்டு சொல்லுங்க.
1: நிச்சயமாக
2: நிச்சயம். என்னன்னா, உங்க இந்த மகளின் மகள் பெயர் கனிஷா, அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மேல்மருவத்தில் சிவம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் அருளால் பல்லாண்டு காலம் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ வாழ்த்துகிறேன். வாழ்த்துபவர் அம்மா ருக்மணி, மக தமிழ் அண்ணன்மார் இவாகரன், ஜெயந்தன், திரீவன், கிசாந்தன், வர கணவர் செல்வா, பிள்ளைகள் சேனியா, கவின், சாகேஷ், இவர்களும் சேர்ந்து வாழ்த்துகிறோம்.
1: நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஈஸ்டகம் சேர்ந்து வாழ்த்துகின்றோம். நன்றி. நீங்களும் அழைக்கலாம் 4164-0400.
0: தொடர்ந்து 7 மணி வரை நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்கலாம். தொடர்ச்சியாக பாடலுக்கு முன்பதாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: கோடைகாலத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளை செய்ய நிறந்தால் பாரிய சேமிப்போடு உங்களுக்கான அனைத்து வகையிலான தளவாடங்களையும் குறைவான விலைகளில் பெறக்கூடிய வாய்ப்பு எவரெஸ்ட் பர்னிச்சரில் இன்றைய நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான புதிய தளவாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளவாடங்கள், இன்போர்ட் தளவாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளவாட கொள்வனவுகளை செய்து கொள்ளலாம். இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-5088-9552.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal. Inga Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagirar, 416-299-1020.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 647-293-5899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham.
5: 416-461-6401.
6: Master Productions மற்றும் Shishap Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5th சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.

0: நேரம் 6:02 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து 7 வரை உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544400. அத்துடன் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக கேட்டு மகள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் அலுவலக தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: தொடர்ந்து 7 வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும் உங்களுடைய விருப்ப பாடல்களோடு. வெப்பநிலை இப்பொழுது 26°C, 27°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைய நாளின் இரவு பொழுது என்று பார்க்கின்ற பொழுது 16°C, நாளைய நாள் காலை பொழுது 17°C வெப்பநிலை காணப்படும். நாளைய நாளுக்குரிய அதிகூடிய வெப்பநிலை 24°C. டொரண்டோ பெரும்பாகத்தை பொறுத்தவரை சில பகுதிகளுக்காக இந்த ஏர் குவாலிட்டி என்று வருகின்ற பொழுது ஜெலோ வார்னிங் என்றது தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஜூலை 19 நாளைய நாள் டொரண்டோ பெரும்பாகத்துக்குரிய எரிபொருளின் விலை என்று வருகின்ற பொழுது லீட்டர் ஒன்றுக்கான விலை 4% அதிகரிக்கும்.
0: அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். கலைசூரியன் கோகிலன். வணக்கம் கலைமகள் உஷா, எப்படி நீங்கள் சுகமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம் நாதன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: கடவுள் கிருபியால் நல்ல சோமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: ஏதோ ஒரு நல்ல பாட்டு என் காதில் கேட்கும் போதெல்லாம் உங்கள் ஞாபகம் வரும்.
0: சந்தோஷமா இருங்க. ஏதோ எல்லாம் நல்ல பாட்டா கேக்குது உங்க காதல
1: பாத்தீங்களா? நல்ல பாட்டா தருகின்றோம். சரி, நன்றி. இடைந்து கொடுவிக்கு நாதன், மீண்டும் பேசலாம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நீங்களும் அழைக்கலாம். 4165544400.

0: நாதன் விருப்பமாக ஒழித்தோ இந்த பாடல் நேரம் 6:08 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 4165544400.
1: தொடர்ந்து 7 வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் இன்றைய நாளை பொறுத்தவரை மிக சுவாரஸ்யமான போட்டி என்று சொல்லலாம். தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் ஆகியிருந்தாலும் எதிர்பார்க்கப்படுகின்ற 2 அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் போட்டியின் ஹாஃப் டைம் நிறைவடைந்து இப்பொழுது மீண்டும் போட்டி ஆரம்பமாகி இருக்கின்றது. 46 கடந்திருக்கின்ற போட்டி. இங்கிலாந்து 4 கோல்களை பெற்றிருக்கின்றது. பிரான்ஸ் எந்தவித கோலையும் பெறாமல் தொடர்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இதில் நாங்கள் எவரெஸ்ட் பயணித்து திறந்த தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடை காலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: நேரம் 6:12 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்ட முடியும். கேட்க அழைக்கலாம். 4165544400.
1: அதே நேரத்தில் இப்பொழுது பிரான்ஸ் தன்னுடைய முதலாவது கோலினை பதிவு செய்திருக்கின்றது. இன்றைய நாளுக்குரிய போட்டியில் 49 போட்டி அடைந்திருக்கின்றது. இங்கிலாந்து அணி 4 கோல்களையும் பிரான்ஸ் அணி 1 கோலினையும் பெற்றிருக்கின்றது.
0: எம்பாப்பே அடிச்சிருக்கிறார் கோல் இல்லையா, அப்படியெல்லாம் சொல்லணும் சந்தோஷமா. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தெரும் செகண்ட் அனுவரி கொண்டாட்டம் மாதம் $200 செலுத்தி மாதம் 15 இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் காயின், தங்க சங்கிலி அல்லது கை சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையும் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி உடலுக்கு செய்வர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169009 9 9.
3: மாமா மாமா எப்பா

0: பொறுத்தவரை இங்கிலாந்து டாமினன்ட் பண்ண ஒரு ஹாஃப் டைமா இருந்திருந்தது. நான்கு கோல்களை இங்கிலாந்து பெற்றிருந்தது. வெற்றி வாய்ப்பு இங்கிலாந்து பக்கம் இருக்கும் என்று பலரும் எதிர்பார்ப்போடு இரண்டாவது ஹாஃப் டைமுக்கு வந்திருந்தாங்க. இப்பொழுது பிரான்ஸ் அணி இரண்டு கோலை பெற்றிருக்கின்றது. எனவே இங்கிலாந்து அணி நான்கு கோல்களையும் பிரான்ஸ் அணி இரண்டு கோல்களையும் பெற்றிருக்கின்ற நிலைமையில் 55வது நிமிடத்தில் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் மும்முரமான போட்டியாக இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். கோகுல
0: வணக்கம்.
2: வணக்கம் ஆஷா. கோவில் டான்மேல்சந்திரன் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் டான்மேல்சந்திரன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா மாட்டியா இருக்கோம். போற போக்குற வாழ்க்கை போறேன் போறேன் வருவோம்.
0: வேற பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. எப்படி வீக்கெண்ட் எல்லாம் போய்கொண்டிருக்கு? பாடல் வரப்போகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி வணக்கம். இணையத்தில் நாங்கள் ஆடி விழா பெரியதுகளை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: Oh, my God.

0: இணையத்தில் நாங்கள் ஆடி விழா பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: அமைந்திருக்கின்றி அரங்கத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாவது நாளாக ஆடி விழா 2026 பாரம்பரிய உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், கலாச்சார நிகழ்வு, தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் காட்சிப்படுத்தும் நிகழ்வுகள், சிறுவதற்கான விளையாட்டுகளுடன் இன்றைய நாளிலும் இரண்டாவது நாளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்தே ஏராளமான சிறுவர்களுடைய கலை நிகழ்வுகள் அரங்கத்தில் இடம்பெற்ற நிலையிலே இப்பொழுது அடுத்த இசை நிகழ்ச்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது பிரதான மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வருகை தந்து பாடலை பாடியிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது பிரதான அரங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த பாடல்கள் பல பாடல்களை வழங்குவதற்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் வருகை என்பதை இங்கே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே ஏராளமான இருக்கைகள் இருக்கின்றன. நாங்கள் சொன்னது போலவே நீங்கள் இன்றைய நாளிலும் இந்த வீக்கெண்ட் போலவே நீங்கள் கொண்டாடி மகள உங்களுக்கான ஆடி விழா 2026 இரண்டாவது நாள் நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல ஒரு இதமான ஒரு காலநிலை பொழுதிலே நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வகையிலே இங்கே அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் வருகின்ற பொழுது இன்றைய நாளிலும் உங்களுக்கான நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்புகள், பல பாடல்களை வழங்குவதற்கு கலைஞர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முன்பு நினைப்படுத்துகிறோம். ஆகவே ஆடி விழா 2026 மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் முற்றுவழி திறந்த அரங்கில் இடம்பெறுகிறது. இலவசம், முற்றிலும் இலவசம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் வருகின்ற பொழுது நிகழ்ச்சிகளை இன்றைய இரவு முழுவதும் நல்ல பாடல்களை நீங்கள் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே முன்பு நினைப்படுத்துகிறோம். இங்கே ஏராளம் வர்த்தக சாவடிகள், அதையும் தாண்டி உணவு சாவடிகள் இருக்கின்றன. சுறுசுறுப்பான வீட்டுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் வருகின்ற பொழுது இந்த வீக்கெண்ட் பொழுதில் இந்த ஆடி விழா 2026 இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். பிரதான மேடை தயாராகி கொண்டிருக்கிறது. 6:30 பின்னர் பல பாடல்களை கலைஞர்கள் வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். உள்ளூர் கலைஞரோடு சீனிவாசம் இணைந்து வழங்க காத்திருக்கார்கள். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் காபோ முற்றவழி திறந்த அரங்கத்தில் ஆடி விழா 2026 இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167-2006
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: செயற்கை நுண்ணறிவுக்கான தரவு சேமிப்பு மையங்கள் கனடாவின் நீர்வளத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் தொடர்பில் பெரும்பாலான கனடிய மக்கள் கவலையை கொண்டுள்ளதாக புதிய லெஜே கருத்துக்கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த தரவு மையங்களை குளிர்விக்க பயன்படுத்தப்படும் பாரிய அளவிலான தண்ணீர் முக்கிய கரிசனையாக உள்ளது. இந்நிலையில் கனடாவின் தரவு சேகரிப்பு மையங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என 79% தமது மின் கட்டணங்கள் உயர்வதற்கு வழிவகுக்கும் என 81% கவலை வெளியிட்டுள்ளனர்.
3: தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான கூட்டணி பேச்சுக்கள் ஆரம்பித்து விட்டதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 2029 தமிழ்நாட்டில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும் எனவும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற 5 வருடங்கள் காத்திருக்க தேவையில்லை என்றும் திமுகவுக்கு பாஜக ஆசை காண்பிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் 5 ஆண்டுகளுக்கு உறுதியாக ஆட்சி தொடரும் என்றும் தெரிவித்துள்ள கார்த்தி சிதம்பரம், பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் நிலைப்பாட்டை திமுக மாற்றாவிட்டால் இன்னும் மோசமான விளைவுகளை அக்கட்சி சந்திக்கும் எனவும் எச்சரித்துள்ளார்.
2: இலங்கையில் போரின் போது இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களின் காணிகளை மீண்டும் மக்களிடம் கையளிக்க வேண்டும் என சம உரிமை இயக்கம் மற்றும் சமூக நீதிக்கான மக்கள் பேரவை ஆகியன அழைப்பு விடுத்துள்ளன. பலாலி போன்ற பகுதிகளில் மக்களின் காணிகள் இராணுவத்தால் பறிக்கப்பட்டு 36 ஆண்டுகள் கடந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவை, யுத்தம் முடிந்து 14 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இலங்கையின் ஆட்சியாளர்களால் அக்காணிகளை விடுவிக்க முடியாமல் உள்ளமை துரதிருஷ்டவசமானது என விசனம் வெளியிட்டுள்ளன.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ நாடு.
5: வெர்கோ வெட்ஸ் லோ 4 1 6 9 9 3 8 4 4 3.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல். 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில். மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 4 3 7 2 1 3 3 3 3 2.
7: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4 3 7 2 4 3 1 7 1 9 4 3 7 2 4 3 1 7 1 9.
0: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408-0 4 1 6 4 4 6 4 0 8 0.
8: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

0: ஏதேனும் புதிரிந்திருப்பது தொழிற்கொண்ட அந்த பாடல் நேரம் 6:45 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசி எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544400.
1: பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லெட், மீன் பொரியல், முட்டை பொரியல், ரத்திலி பொரியல் இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்டா 7.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது.
0: இந்நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: கோடை காலத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கான தளபாட கொள்வனவுகளை செய்ய எண்ணிருந்தால் பாரிய சேமிப்போடு உங்களுக்கான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் குறைவான விலைகளில் பெறக்கூடிய வாய்ப்பு எவரெஸ்ட் பர்னிச்சரில் இன்றைய நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ளலாம். இலக்கம் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ

0: இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: நேரம் 6:49 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ்.
2: இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை நாங்களும் ஒழிக்கின்ற பாடலோடு நிறைவு செய்கின்ற நேரத்தை அறிவித்திருக்கின்றோம். இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்ட நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளின் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி உங்களிடத்திலிருந்து விடுபெற்றுக் கொள்கின்றது. மீண்டும் நாளை மாலை 5 மணி தொடக்கம் 7 மணி வரை 16 வயதுக்குட்பட்டவர்கள் இணைந்து கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம் என்றதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நாளின் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 7 மணிக்கு ஸ்டார் நைட்டோடு சந்திக்கலாம்.

0: காதல் மன்னன் திரைப்படத்தில் தொழில் தோய்ந்தது அந்த பாடல்.
1: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃபுக்கான போட்டியாக இன்றைய நாளில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி மிகவும் மும்முரமான போட்டி என்று சொல்லலாம். 91 நிமிடங்களை கடந்திருக்கின்ற போட்டியில் இங்கிலாந்து அணி 5 கோல்களை இப்பொழுது பெற்றிருக்கின்றது. பிரான்ஸ் அணி 3 கோலினை பெற்றிருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது.
0: லாஸ்ட் விளையாட்டுல இந்த சகாவை வச்சு கரைச்சு ஊத்தினாங்க விளையாடல என்று இன்றைக்கு 3 கோல் அடிச்சிருக்கிற
1: நிச்சயமாக மிகவும் முக்கியமான அதே நேரத்தில் தேர்ட் பிளேஸுக்கான பிளே ஆஃப் வருகின்ற பொழுது எதிர்பார்க்கப்பட்ட 2 அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இந்த முழு நேரம் என்று வருகின்ற பொழுது எப்படி போட்டி மாறிக்கொள்ள இருக்கின்றது, அந்த முழு நேரத்தை விட பொழுது எக்ஸ்ட்ரா டைம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த எக்ஸ்ட்ரா டைம்ல என்ன நடக்கப் போகுதுன்றதை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்ஓட.
0: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: தி ஒன் அண்ட் ஒன்லி வீக்கெண்ட் வாண்டர் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் Weekend East FM 102.7 Weekend East FM The greatest radio station
3: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
4: மீனாட்சி மீனாட்சி
3: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா த கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
5: It's time to Toyota at Brimmel's Toyota Summer Savings Event.
6: நேர்களுக்கு வணக்கம். மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டாவிலிருந்து பி எஸ் சுதாகரன். July 16-20 வரை தெரிவு செய்யப்பட்ட வாகனங்கள்ல $8,000 வரை நீங்க சுமிக்கலாம். கையிருப்புல இருக்கிற வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடெயிலிங் கிட், $400 ஸ்டோர் கிரெடிட். எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ ஹோம் இவி சார்ஜிங் கிட். அதே மாதிரி 12 டெமோஸ் வாகனங்களை வாங்கிக்க அதிகமாக சுமிக்கலாம். பிரிமல் டொயோட்டா மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் அழையுங்கள். பி எஸ் சுதாகரன் 416-292-0033.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ethuden food handler certificate, smart serve matum PTC license, ivatuden city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
9: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் Home Comfort, Markham and Steel Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
10: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.

0: நான்காவது கோலை இந்த மேலதிக நேரத்தில் போட்டிருந்தது. அதன் பின்னர் இங்கிலாந்து ஆறாவது கோலினை பெற்றிருக்கின்றது. மேலதிக நேரமும் அந்த நிறைவேக்க வருகின்ற தருவாயில் தருவாயை அடைகின்ற நேரத்தில் இங்கிலாந்து ஆறு கோலும் பிரான்ஸ் நான்கு கோலினையும் பெற்றிருக்கின்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், தொடர்வது ஸ்டார் நைட். உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். அலுவலக தொடர்புகளுக்கு 416-8241-2212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
0: டொரண்டோ பெரும்பாகம் என்று பார்க்கின்ற பொழுது 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, 28 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நாளைய நாள் ஜூலை மாதம் 19ஆம் தேதி எரிபொருளின் விலையை பொறுத்தவரை லிட்டர் ஒன்றுக்கான விலை 4 சதங்களால் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: ஸ்டார் நைட்டை அலங்கரிக்க வரும் முதலாவது பாடலுடன் வாகி சென்றா செய்யா
2: மெய்மைகுன்றா மொழிக்கு துணை, முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை, அவன் பெண்ணிரு தோளும் பயந்ததனி வலிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.

0: எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது. 9 மணி வரை நீங்களும் ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்க முடியும். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் போட்டி இப்பொழுது இன்றைய நாளில் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. போட்டி ஃபுல் டைமை அடைந்து போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இங்கிலாந்து அணி 6 கோல்களையும் பிரான்ஸ் அணி 4 கோல்களையும் பெற்றிருந்தது. இங்கிலாந்து 6 கோல்களை பெற்றிருந்த நிலையில் இங்கிலாந்து வெற்றி பெற்ற அணியாக இருக்கின்றது. 6-4 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் இங்கிலாந்து தேர்ட் பிளேஸாக வந்திருக்கிறது.
1: அவங்களுக்கு வெண்கல பதக்கம் கிடைக்க போது.
0: நிச்சயமா பலரும் எதிர்பார்த்த போட்டி இன்றைய நாளில் பல்வேறு கருத்து கணிப்புகள் பல்வேறு விதமாக காலை பொழுதுல இருந்திருந்தது. ஆனால் இந்த போட்டி பொழுது இப்படி முடிவுக்கு வந்திருக்கிறது.
1: ஃபீஃபா உலகின போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இணையத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பயணித்து தரும் தகவல்கள் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: அன்னை தமிழே உயிரே, மெய்யே உயிர் மெய்யே, என் ஆயுதமே என் அடையாளமே என் பெருமையே, தமிழே தமிழே.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
6: டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலி ஆலயம் அருகே. 416-492-7973.
7: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம்

0: எஃப்எம் 102 தசமங்களின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடியோடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-9000-4599.
0: ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கின்றோம். கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள் அவர்களை பற்றிவிட எங்களோடு நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. இந்த பொழுதில் இந்த வாரத்துக்குரிய அறிமுக பாடலுக்கான நேரம். புத்தம் புதிய பாடலாக வெளிவந்திருக்கின்ற பாடல் 2K கண்மணி என்ற பாடல். இந்த பாடலை தருகின்றார்கள் கிஷோ மற்றும் வீணா.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஒன்டாரியோவில் எரிந்து வரும் காட்டு தீக்களை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசின் செயற்பாடுகளில் எந்த தவறுகளும் இல்லையென கெனடிய இடர் முகாமைத்துவ அமைச்சர் தெரிவித்துள்ளார். நூற்றுக்கணக்கான காட்டு தீக்கள் ஒன்டாரியோவை அச்சுறுத்தி வரும் நிலையில் அவற்றினை கட்டுப்படுத்துவதில் மாகாண அரசும் மத்திய அரசும் தோல்வியடைந்துள்ளதாக அவசரகால தீர்மானம் ஒன்றினை பூர்வக்குடியின சமூகங்களின் மன்றம் நிறைவேற்றியிருந்தது. இந்நிலையில் காட்டு தீக்களை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கும் கெனடி அரசு மற்றும் ராணுவத்தின் உதவிகளை கோரி ஆன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் விடுத்த கோரிக்கை தமக்கு கிடைத்துள்ளதாக மத்திய இடர் முகாமைத்துவ அமைச்சர் கூறியுள்ளார்.
3: தமிழக வெட்டிக்கழக அரசினை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் மேலும் மூவரை கைது செய்துள்ள போலீசார் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்கள் பணத்தினையும் பறிமுதல் செய்துள்ளனர். நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவில் தமிழக வெட்டிக்கழக எம்எல்ஏக்களையும் விலை பேசும் முயற்சியில் ஈடுபட்டதாக ஏற்கனவே பல திமுக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மூவரும் இந்த சதி திட்டத்தின் முக்கிய சந்தேக நபருடன் தொடர்பில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் தலைமறைவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: இலங்கையின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன உயிரிழந்துள்ளமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பல்வேறு தகவல்களை வெளியிட்ட சிடி விக்ரமரத்னவின் உயிரிழப்பு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய சம்பவங்களுடன் தொடர்புபட்டவர்கள் அடுத்தடுத்து மர்மமான முறையில் உயிரிழப்பது அச்சுறுத்தலானது என அது கூறியுள்ளது. தமது பாதுகாவலரின் துப்பாக்கியை வாங்கி தன்னைத்தானே சுட்டு சிடி விக்ரமரத்ன தற்கொலை செய்து கொண்டதாக ஆரம்ப கட்ட செய்திகள் கூறுகின்றன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கந்தப்பு ஜெயந்தன் மற்றும் அருள் தர்சன் ஆகியோர் அந்த பாடலை தந்திருந்தார்கள். எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பயணிச்சு தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: கோடை காலத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கான தளபாட கொள்முதல்களை செய்ய எண்ணிருந்தால் பாரிய சேமிப்போடு உங்களுக்கான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் குறைவான விலைகளில் பெறக்கூடிய வாய்ப்பு எவரெஸ்ட் பயணிச்சரில் இன்றைய நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட கொள்முதல்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: கந்தபூஜியந்தன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:44 நிமிடம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்த நேரத்தில் நாங்கள் ஆடி விழா பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: அதுபோல மீண்டும் நினைவடையங்கள் நாளைய நாள் எங்கட பொடியலும் அணிந்து கொண்டு பல பாடல்களை திற காத்திருக்கின்றார்கள். அதுபோல இங்கே ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்ற, அதிலும் சுறுசுறுப்பான விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற, தாயக உணவுகளை மீட்டுகின்ற அத்தனை உணவுகளையும் நீங்கள் சுவையோடு உண்ணக்கூடிய ஏராளமான உணவு சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறுவருக்கான விளையாட்டுகளுடன் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த வார இறுதி நாட்களை மிக சந்தோஷமாக இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கொண்டாடி மகள ஆடி விழா 2026 இரண்டாம் நாள் நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். மாலை பொழுதிலே நட்சத்திர இசை குழுவில் இங்கே பல உள்ளூர் கலைஞர்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும். அதே போல தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்த சீனிவாசவர்களும் இங்கே பல பாடல்களை பாடியிருக்கின்றார். தொடர்ந்து பல பாடல்களை பாட காத்திருக்கின்றார். ஏராளமான மக்கள் இங்கே கூடியிருக்கின்றார். ஒரு இதமான காலைப்பொழுதில், இதமான ஒரு மாலை பொழுதில் இந்த நிகழ்ச்சிகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மார்னிங் சைரன் சந்திப்பில் காபரோ முற்றுவலை திறந்த ஒளியரங்கில் ஆடி விழா 2026 இரண்டாவது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: சொல்லு பிரியா, ஒரு வாட்டி சொல்லு பிரியா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. பிரியா நிப்பா, சத்தியமா என்ன நம்ம இல்ல, நான் ஹக் பண்ணிருக்கேன்னு. இதுக்கு மேலேமா நீ நோன்னு சொல்ல போற?
3: பிளீஸ்
2: ஒரு வாட்டி சொல்லு பிரியா, ஒரு வாட்டி சே எஸ் பிரியா. உனக்கு பிடிக்கலன்னா எப்பவும் இந்த இடத்த விட்டு
3: போயிருப்பேன்.
2: உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லு பிரியா. ஒரு வாட்டி சொல்லு பிரியா, எஸ் சொல்லு பிரியா, சொல்லு பிரியா.

0: இத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காம்
1: குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301. 416-841-5301.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
7: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: வல்முறை ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379 1819-322-1379.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala. No problem. Pradhana Vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908
7: புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080
8: ஸ்கார்பரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில் பீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 to 11 வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃப் கொத்ரோட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 Passmore Avenue, Unit 28, 647-656-5690.

0: FM 102 தசமுகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 8 மணி. இப்பொழுது தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு. டொரண்டோ பெருபாகத்தில் வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ பெரும்பாகத்தை பொறுத்தவரை இன்றைய நாளின் இரவு பொழுது 16 டிகிரி செல்சியஸ், நாளை நாள் காலை பொழுது 17 டிகிரி செல்சியஸ், பகல் பொழுது 24 டிகிரி செல்சியஸ். நாளை நாளுக்குரிய அதிகூடிய வெப்பநிலையும் 24 டிகிரி செல்சியஸாக காணப்படும். சூரிய வெளிச்சத்துடன் நிறைந்த ஒரு நாளாக நாளை நாள் காணப்படுகின்றது.
1: உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
0: நாளை நாள் ஜூலை 19 தொடர்ந்து பெரும்பாகத்தை பொறுத்தவரை எரிபொருளின் விலை 4% அதிகரிக்கும்.
1: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்த நேரத்தை அலங்கரிக்க வரும் முதலாவது பாடல் விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து வந்த பாடல், கவர் சோங் ஆக சுபிகா மெனோ.
2: அபிநயராஜா, கோகுல பாலா, கோடி பிரகாஷ, விரக நரகஷே, ரக்ஷக மாலா, எத்தனை முறை நான் எங்கிச்சாவே, நித்தவன் என்னை ஆட்கொள்வாயா, சூரிய வாடலி சூரிய வாக்கல வாடிய சிந்தை திரும்பத்தா, தூதகையாக பணித்திருவாயா, பாவரி விரகம் பருகிடுவாயா, ஆயர்த்தம் மாயா நீவா, ஆயர்த்தம் மாயா நீவா, ஆயா மாயா, ஆயர்த்தம் மாயா நீவா.